சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றிக்கு ஒரே வழி விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம்.

0: கேட்டோம்னா பலருடைய பதில்கள், சிலர் திறமாம்பாங்க, சிலர் அதிர்ஷ்டம்பாங்க, சில பேர் சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, விடாமுயற்சிங்க. ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணுறோம், சிச்சே என்னால் முடியல அப்படி மாதிரி விட்டுடாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அதை முடிக்கிற வரைக்கும் நான் என்ன விஷயத்தை அடையன்னு நினச்சனோ அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் நான் முயற்சி மட்டும் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஒரு வெற்றி நம்ம கைக்கு சேரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யானா என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, மௌரிய பேரரசை நிறுவியவர் யார், மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையாக சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீதானே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்பவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
4: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ உதவித்தொகையுடன் கூடிய தொல்லியல் படிப்பு நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னை எழம்பூரில் இயங்கி வரக்கூடிய தமிழக தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனத்தில் இரண்டாண்டு கால தொல்லியல், கல்வெட்டியல், அருங்காட்சியகவியல், மரபு மேலாண்மை மற்றும் நாணயவியல் பிரிவுகளில் முதுநிலை பட்டய படிப்புகளும் ஓராண்டு கால சுவடியில் அப்புறமேட்டு சுவடியல் முதுநிலை பட்டய படிப்புகளும் கற்பிக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எழுத்துத் தேர்வு, அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னும், தேர்வாகக்கூடிய மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 8,000 ரூபாய் வழங்கப்படும். விருப்பம் இருக்கக்கூடியவங்க www.tnarch.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கி உரிய சான்றிதழ்களோட ஆணையர், தொல்லியல் துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 600008 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு ஜூலை மாதம் 8ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 044-2819-00023 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வந்து இந்த படிப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 55 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 85 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கேரட் 74 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் பூவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக பிளேசியுடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ரமேஷ், உங்க வீட்டுல செம திட்டு போல.
4: அதை என் மச்சான் ஞாபகப்படுத்துற.
3: சரி, எதுக்கு திட்டுவாங்கன்னு சொல்ல.
4: அது ஒன்றும் இல்லை மச்சான், மாடியில் ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தாங்க, மழை வந்துருச்சா, நான் எடுக்கவே இல்லை, அதுக்கு அந்த திட்டு திட்டுறாங்கடா.
3: ஓஹோ மச்சான், நான் உன்னை கேட்கவா?
4: ஆ கேளு.
3: நீ மலையில் நனைஞ்ச என்னடா அவ?
4: நான் தெரியலையே.
3: என்னடா இது, கூடயா தெரியல, ஈரமாவடா.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நீங்கள் வந்து வீட்டை விட்டு எதுங்க வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனு அப்புறமா வந்துட்டு லைட் சுவிட்செலாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா மின்சாரத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபடி இன்றைக்கி எந்த இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா வீரபாண்டி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்த காரணத்தினால ஆட்டையாம்பட்டி, பாலம்பட்டி, வேலநத்தம், மருளையம்பாளையம், பெத்தாம்பட்டி, ராஜபாளையம், கூலிப்பட்டி, எட்டிமாணிக்கம்பட்டி, ராக்கிப்பட்டி, எஸ் பாப்பாரப்பட்டி, சென்னகிரி, முத்தனாம்பாளையம், ஏரிக்காடு, வீரபாண்டி, கோணைய நாயக்கனூர், அரசம்பாளையம், புதுப்பாளையம், வாணியம்பாடி, பைரோஜி, அரியானூர், சீரகாபாடி, சீத்தனேரி, வடுகம்பாளையம், மின்னக்கல், அம்மன் கோவில் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடையூர் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகளானது காரணத்தினால பக்கநாடு, இருப்பாளி, ஆடையூர், ஆவடத்தூர், ஒட்டப்பட்டி, குண்டானூர், ஆனைப்பள்ளம், அடுவாப்பட்டி, கல்லூரல் காடு, குண்டுமலைக்காடு, கன்னியாம்பட்டி, புளியம்பட்டி, உருவாப்பட்டி, மயிலேரிப்பட்டி, ஏரிக்காடு, தும்பொதியான் வளவு, செட்டிமாங்குறிச்சியில் ஒரு பகுதி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டைமேடு துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணியானது காரணத்தினால கண்ணந்தேரி, கச்சுப்பள்ளி, கொல்லப்பட்டி, ஏகாபுரம், தைலாம்பட்டி, ஆர்புதூர், கோரணம்பட்டி, கோணசமுத்திரம், எட்டிக்குட்டைமேடு, சின்னப்பம்பட்டி, புதுப்பாளையம், சமுத்திரம், தெப்பக்குட்டை, இடங்கனசாலை, எருமைப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளைக்குமே ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது எங்கே அப்படின்னா மெயனூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணி நடந்த காரணத்தினால பள்ளப்பட்டி, மூன்று ரோடு, சின்னேரி வயல், சினிமா நகர், போடிநாயக்கன்பட்டி, திருவாக்கவுண்டனூர் பைபாஸ், அம்மாசி நகர், சுந்தரம் காலனி, புது பஸ் ஸ்டாண்ட், கோகுலம் மருத்துவமனை, தென் அழகாபுரம், சுவர்ணபுரி, 5 ரோடு, சீட் காலனி, ஸ்டேட் பேங்க் காலனி, சுவர்ணபுரி, அனாக்ஸ், அண்ணாபுரம் இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்றைக்கி காலையில் நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு இடங்களிலும் மின்தடையானது ஏற்பட போகுது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மார்டின் கார்ஜனுடைய குண்டு கொல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்களையுமே வந்துட்டு மின்தடையானது ஏற்படப்போகுது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னா, மின்னாம்பள்ளி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால மின்னாம்பள்ளி, செல்லியம்பாளையம், முட்டைக்கடை ஒரு பகுதி, ஏரிபுதூர், ஏஎன் மங்கலம், எஸ்என் மங்கலம், ஜலகண்டாபுரம், பாலப்பட்டி, கூட்டாத்துப்பட்டி, விளாம்பட்டி, பூசாரிப்பட்டி, அனுப்பூர், கோலாத்துக்கோம்பை, நீர்மூழ்கி குட்டை, பள்ளக்காடு, காட்டூர், குள்ளம்பட்டி, வெள்ளியம்பட்டி, வலசையூர் ஒரு பகுதி, பருத்திக்காடு, தாதனூர், புவனூர், குப்பனூர், மூக்கனூர், அரமனூர், ஆச்சாங்குட்டப்பட்டி, செங்காட்டூர், கத்திரிப்பட்டி, அடிமலை புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடங்களிலும் வந்துட்டு மின் தடையானது ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா, கொளத்தூர், பூமனூர், சத்யாநகர் துணைமின் நிலையங்களில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால கொளத்தூர், சின்னமேட்டூர், லக்கம்பட்டி, சின்னதண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், கோவிந்தபாடி, காவேரிபுரம், கருங்கல்லூர், சத்யாநகர், கத்திரிப்பட்டி, கோட்டையூர், காரைக்காடு, ஏமனூர், சிங்கிரிப்பட்டி, கோரப்பள்ளம், புதுவேளமங்கலம், தானமூர்த்திக்காடு, உக்கம்பருத்திக்காடு, சுப்பிரமணிய பன்னவாடி, சேத்துக்குழி, வெள்ளக்கரட்டூர், ஓட்டங்காடு, குறும்பனூர், சவேரியார் பாளையம், ஆலமரத்துப்பட்டி, குள்ளம்பாளையம், பூமனூர், செட்டியூர், பாலமலை, இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். அதே மாதிரி நம்ம சேலத்தில் இப்போ தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கத்தோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 13,665 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,09,320 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாயாகவும், வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,60,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 6.30 காசுகளுக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ முட்டையோடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6.30 காசுகளாக விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கல இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிறப்புள்ள சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் மீ வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டதுங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய தமிழகத்துல இன்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரிதான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல, எல்லா இடங்களையும் கிடையாது, சில இடங்கள்ல மட்டும் தமிழகத்துல சில இடங்கள்ல இன்னைக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில வரையிலான 24 மணி நேரத்துல அதிகபட்சமா தருமபுரி மாவட்டம் இண்டூர் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது. ஆந்திர மாநிலம் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு அப்பால மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தமிழகத்துடைய தென் மாவட்டங்கள் வரைக்குமே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. இதோடைய காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி மதுரையில் இப்போ 104 டிகிரி அளவு கொண்டு இப்போ வெயில் பதிவாகிட்டு இருக்குதான். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று 9 நகரங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.9 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், கடலூர், கரூர், காரைக்கால், புதுச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய நகரங்களில் தலா 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துலேயுமே கூட வெயில் தான் வந்துட்டு அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேலத்தில் மழை இருக்காது, பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூர்வனையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.43 அடியாகவும் நீரிருப்பு 41.39 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 413 கனஅடியாகவும் அணையிலிருந்து இறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாகி 413 கனஅடியாக மட்டும்தான் வந்துட்டு இருந்துட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து கம்மியாக போகுதா இல்லை அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீர் திறப்பு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், அதே 1000 கனஅடியில் தான் இருக்குது. ஸோ இப்போது நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யார் அவள் எங்கே இருக்கா அந்த சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டு எம்எட் மற்றும் பிஎட் படிப்புகளில் சேர்றதுக்காக 2026-2027 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் நிறைவு செய்த மாணவ மாணவிகள் www.tntu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு உரிய ஆவணங்களோட பல்கலைக்கழகத்திலையும் சமர்ப்பிக்கலாம் அப்படி மாதிரி பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்

ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி நம்ம அவசரமாக கிளம்பும்போது கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டிலாக விட்டுட்டு போயிடுவோம், அது எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிப்போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, மௌரிய பேரரசை நிறுவியவர் யார், மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பெயரும் உரிமையும் சொல்லப்படும். இப்போ அடுத்ததா அசோக் சரணுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது 11 அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் தேசிய தேர்வு முகமை வந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. நாடு முழுக்கமே கடந்த மே மாதம் 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளை சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடந்திருக்குது. இந்த தேர்வு அப்போ வினாத்தால் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து மே 3ஆம் தேதி நடந்த நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து வர ஜூன் மாதம் 21ஆம் தேதி மறுதேர்வு நடக்கும் அப்படி மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்காத வகையில் இராணுவ கட்டுப்பாட்டோட மறுதேர்வை நடத்த மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் இதுக்கான ஹால் டிக்கெட்டுகளை தேசிய தேர்வுகள் முகமையாக நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. தேசிய தேர்வுகள் முகமையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து ஹால் டிக்கெட்டுகளை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் மறுதேர்வை எழுத நாடு முழுக்கவுமே இருந்து 22.79 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின் மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீட் மறுதேர்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. இதுக்கான ஹால் டிக்கெட் இப்போது வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து இந்த ஜாப் இந்த அப்டேட் தேவைப்படும், அவங்க வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் இந்த ஹால் டிக்கெட் வெளியான விஷயத்தை சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா கிஷோர். அவங்க வந்துட்டு சிவதாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே கிஷோர். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பரா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், என்னென்ன விஷயங்களா சூப்பரா நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான நாள் உங்களுக்கான நாள் நம்ம ஜாலியா பூஸ்டப்பா என்ஜாய் பண்ணுங்க. இதே இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: அலுவலம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல, அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா இருக்கணும் அப்படி மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கேன். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய சார்பில் மத்திய அரசு பணிகளில் காலியாக இருக்கக்கூடிய 443 பணியிடங்கள் நேரடி நியமன திட்டத்தின் மூலமாக நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து https://upsconline.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் ஜூலை மாதம் 3ஆம் தேதி குள்ளார விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. எந்த வெப்சைட்டில் அப்படின்னா https://upsconline.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வர ஜூலை மாதம் 3ஆம் தேதி குள்ளார விண்ணப்பிக்க சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்மே இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ இணையதளம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுல இந்தியர்கள் 97% பேர் தினமும் மெட்டாதளங்களுடைய வீடியோக்களை பார்க்கிறதா IPSOS அப்படிங்கிற இந்த நிறுவன ஆய்வில் தகவல் சொல்லியிருக்காங்க. பியூட்டி, மேக்கப், ஃபேஷன் உள்ளிட்ட வகையான வீடியோக்கள் 52% பங்குகளோட முதலிடத்திலையும், லைஃப் ஸ்டைல் ஃபிட்னஸ் வீடியோக்கள் 42% இரண்டாவது இடத்துலையும், அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற வீடியோக்கள் 3ஆம் இடத்துலையும் வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக்ரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன்னா அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு செய்துட்டுருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க டெக்ரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை நம்மளோட நிலை என்னக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியோ தலைப்பு என்னென்னா, இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய சவால் வேலைவாய்ப்பின்மையா விலைவாசி உயர்வா, இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய சவால் வேலைவாய்ப்பின்மையா விலைவாசி உயர்வா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 25ஆம் தேதி அஞ்சலகத்தில் குறைதீர் கூட்டம் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மேற்கு கோட்டை அஞ்சல் அலுவலகத்தில் வாடிக்கையாளர் குறைதீர் கூட்டம் முகாம் வந்துட்டு வர 25ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னதாக வாடிக்கையாளர்கள் புகாரை அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் மேற்கு கோட்டம் சூரமங்கலம் சேலம் 63600 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு வர 17ஆம் தேதி சங்காலத்துக்குள்ளார நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணி ஆர்டர், பதிவு தபால், விரைவு தபால், காப்பீடு செய்யப்பட்ட தபால் போன்ற சேவை தொடர்பாக புகார்கள் இருக்குது அப்படின்னா பதிவு எண், பதிவு தேதி, அலுவலக விவரங்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேமிப்பு வங்கி அல்லது அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு புகார்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கணக்கு, காப்பீடு, பாலிசி எண், காப்பீட்டாளருடைய பெயர், முகவரி, அலுவலக பெயர் போன்றவற்றை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகார் அனுப்பக்கூடிய அஞ்சல் உரை, டாக் அதாலத் வழக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த குறைதீர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா தெரிவிக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா பாலு. அங்கே வந்துட்டு சேலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பாலு. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நாளைக்கான நாள் உங்களுக்குமே செம ஜாலியாக பூஸ்டப்பாக இருக்கணும். நாளைக்கு நாள் முதலே நீங்கள் எல்லா நாளுமே செம ஜாலியாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டுதருடைய மிட்டாமிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக சூப்பரான ஒரு அப்படிங்க வெயிட்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய சவால் வேலைவாய்ப்பின்மையா விலைவாசி உயர்வா. இன்றைய இந்தியாவின் மிகப்பெரிய சவால் வேலைவாய்ப்பின்மையா விலைவாசி உயர்வா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாரி நம்மளுடைய நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து உங்களோட ஃபீட்பேக்கை. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, மௌரிய பேரரசை நிறுவியவர் யார், மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படிங்கிறத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சந்திரகுப்த மௌரியர். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலிருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, தனேஷ், மாரிமுத்து, சுபாஷ், காவியா, தினேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சிட்டு வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்கு உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளைக்கு நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களுக்கு வெளிவருவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். ஐடியர் மக்களே, ஒரு ரெண்டு நாள் இடைவேளைக்கு பிறகு, ரெண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு நீங்கள் வந்து எல்லாரும் வழக்கம் போல் உங்களோட திங்கக்கிழமை பணியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. திங்கக்கிழமை வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் டல்லாக தான் போகும், நல்லா ரிலாக்ஸாக இருந்தேன் இன்றைக்கி வேலைக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் வந்து அவங்களையும் ரெடி பண்ணிட்டு பரபரப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரி பரபரப்பாக இருந்து இந்த 9 மணி ஆனாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்பா பஸ் ஏற்றி விட்டாச்சு குழந்தைய அப்படின்ட்டு அப்படியே அந்த ரிலாக்ஸ் அப்படியே நீங்கள் நம்ம எஃப்எம்க்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக கேம் விளையாடலாம். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இதுவாக்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். உங்கள்கிட்ட நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவேன், அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு படம் பெயர் வந்து நீங்கள் டக்குன்னு என்கிட்ட சொல்லணும். படம் பெயர் ஓகேங்களா, திரைப்படம் பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாட போகிறோம் அடுத்த 2 மணி நேரம் இதுவாக்க நீங்கள் என் கூட விளையாட போகிறீங்க. இப்போ வந்து நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேரணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேலண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சூப்பரண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு? நேற்று மலையா நம்ம ஊர்ல
2: பேஞ்சிச்சு, இப்ப நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு

0: கேட்ட சூப்பரா சொல்லி அருமையா எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி
0: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மன் கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. என்னப்பா திவாகர் காலாங்காத்தாலும் அதுமா படத்தோட பெயர் வச்சு விளையாடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஜாலியாக இருக்குங்க, என்டர்டைன்மெண்ட்டாக போகட்டும். இன்னைக்கு ஒரு நாள் வந்து மண்டே இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன். விளையாடுன்னு நினச்சி நான் கால் பண்ணுங்கள், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் கூட ஜாலி விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சாந்தகுமாரோட குண்டு மல்லி பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, ஜாலியாக கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனோட இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். சினிமா அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு. இந்த சினிமா விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவேன், அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு படம் பேர் நீங்கள் சொல்லணும் என்கிட்ட. இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். உங்களுக்கான எழுத்து ஆ, குறில் ஆ. ஆமா, விளையாடுவோம்.
2: Sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
4: சார், அந்த நான் இல்ல சார்.
3: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
4: மொத்தம் 4 எழுத்து சார்.
3: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
4: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
3: 52? அது எப்படிடா?
4: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
5: உங்களுக்கு அறிவோ அறிவு.
6: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இத ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சிட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈர இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே இது பார்க்கற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் சினிமா. சினிமா உங்ககிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு சினிமா படம் பெயர் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
3: நல்லா இருக்கேன் ருக்மணி பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சாமி, வாழ்த்துக்கள் டாக்டருக்கு.
3: நன்றி நன்றி.
4: பாத்தீங்களா அந்த பாட்டு சக்க போடு போடுது. நீங்க அரும்பமலர் பாட்டை மட்டும் தனியா யாராரு எவ்வளவு ஹிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து
3: பாத்தீங்கன்னா
4: அந்த பாட்டுதான் டாக்டருக்கு வரும்.
3: அவர்
4: பாடுற வரைக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி பாட்டி. பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
4: மங்கையர்
3: உள்ளம்
4: அங்காத செல்வங்கிறது ஒரு பழைய பாட்டு, நல்ல ஒரு சரித்திர பாட்டு போற மாதிரி இருக்கும். நல்ல பாட்டா இருக்குது அதெல்லாம்.
3: சரி சரி பாட்டி, சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. ரெண்டே ரெண்டு போதும் பாட்டி. நன்றி நன்றி பாட்டி, நன்றி.
4: சொன்னேன்,
3: ஆமா
4: அது மங்கம்மா சமதம் ரெண்டு இருக்குது. பழைய மங்கம்மா சமதம் ஒண்ணு இருக்கு, புதுசா கமலஹாசன் நடிச்ச, கமலஹாசன் ரஜினியா அதான் நடிச்ச ஒரு படம் இருக்குது. மங்கம்மா சமதம்.
3: சரி சரி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி
3: நன்றி
4: நன்றி.
3: தாதகப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில். இது வாக்கர் என்னுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா சினிமா. சினிமா உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு படம் பெயர், சினிமா படங்கள் பெயர் சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், மேட்டுப்பாளையத்திலிருந்து நாகராஜன்.
1: வணக்கம் நாகராஜன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் திவாகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கண்ணா. இங்க அங்க மலையா நம்ம ஊர்ல?
2: இல்லங்க, இன்னைக்கு வெயில் தான். மலையில எல்லாம் ரெண்டு நாளா வெயில் அடிக்குது.
1: ரெண்டு நாளா வெயில் தான் அடிக்குது?
2: ஆமாங்க.
1: சரி சரி.
2: இங்க சைடு
1: இங்க வந்து பகல் எல்லாம் வெயில் அடிக்குதுனா சாயந்திரம் முடம் போட்டு லைட்டா மழை பெய்யுது. ஆமா,
2: இல்ல இல்ல மழை இல்லங்க, ஆனா வெயில் தான்.
1: இப்பயும் நல்லா காத்து அடிக்குதுண்ணா.
2: நிறைய
1: படங்கள் இருக்கும் போல. சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி நாகராஜன் அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. நம்ம மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் நான் கால் பண்ணி சூப்பராக விளாண்டாரு. நான் வாழ்த்தை எழுத்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு படம் தக்கிட்டுக்குன்னு சொல்லிட்டாரு. சூப்பராக அருமையாக விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டுவாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான இன்றைக்கி விளையாண்டுட்டு இருக்க இந்த விளையாட்டை விளையாடுவோம். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா, சினிமா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு படம் பேர் சொல்லணும். இப்போ உங்களுக்காக ஹாபாக் பிரதர்ஸோட மதுரா மல்லி அப்படிங்கிற படத்தை வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், சினிமா சினிமா அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறதுன்னா, உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு படம் பேர் சொல்லணும். ஆக்சுவலாக மூணு தான் வைக்கணும், சரி ரெண்டாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெண்டு படம் பேர் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் மூணாக சொன்னால் கூட எனக்கு சந்தோஷம் தான். உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தமிழ் படத்தோட பேர் சொல்லணும். ஹாலிவுட் படம், ரஷ்யன் படம், ஹிந்தி படம்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் தமிழ் படத்தோட பேர் சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல, இருந்தாலும் நீங்க தான் பேசுறீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். கலைசெல்வி அக்கா, டவர்
2: தெரியும். இப்படி
1: சொன்னீங்கன்னா தான் வந்து மக்களுக்கும் தெரியும் யாரு பேசுறீங்கன்ட்டு. எப்படி இருக்கீங்க கலைசெல்வி அக்கா?
2: அருமையா, சூப்பரவா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன் அக்கா.
2: அங்குள்ள அனைவரையும் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு
1: சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லிட்டாக்கா.
2: கற்பகம்
1: கற்பகமா
2: நன்றி.
1: மேட்டூர் வட்டம் மைமுதுல இருந்து நம்ம கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக சிறப்பாக விளையாண்டாங்க. ரெண்டு படம் தாங்க கேட்டேன், பார்த்தீங்களா? அஞ்சு படத்தை வாரி வழங்கிட்டு போயிட்டாங்க. இந்த படம்லாம் போய் நான் வீக்கெண்டில் உட்காந்து டிவியில் பார்க்குற மாதிரி எத்தனை படத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கலைசெல்வி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரையனுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம் பாடலுக்கு பிறகு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போணுச்சு, அதாவது போன ஒரு மணி நேரம் எப்படி போணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி ஞாயிறு லீவ் எப்படி போணுச்சோ அதே மாதிரி தான் போணுச்சு, சல்லுன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி இது பாக்கறேன்னுடன். அதாவது உங்களோட விளையாண்டாலே எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால ஃபீல் பண்ண வேணாம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இதில் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, நான் சொல்ற நம்பருக்கு 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அது பார்க்குறேன், கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இன்றைக்கி நம்ம சினிமா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு இல்லை மூணு படம் பேர் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் சந்திரசேகர், நான் எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
1: எழுத்து
2: காட்பாடியிலிருந்து
1: சந்திரசேகரனா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கறேன்னுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். சினிமா சினிமா அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு மூணு படம் பேர் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும். ரெண்டு இல்லைனா மூணு படம் பேர் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசம்பளை கோவிந்தசாமிங்க.
2: கோவிந்தசாமி எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கேன். நான் அருமையா இருக்கேன். நம்ம ஊர்ல மழையா?
6: என்னங்க உங்க ஏரியா பெய்யுது, எங்க ஏரியா பெய்ய மாட்டேங்குது.
2: நான் இங்கேயுமே ஒன்றும் அதிகமா இல்லைங்கண்ணா, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பாக்குதுண்ணா.
6: கொஞ்சம் கொஞ்சமா பேஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு.
2: அப்படிங்களா? இங்க சரியான வெயில்ண்ணா இப்ப.
6: இங்கே வெயில்ல ரொம்ப, ரெண்டு நாள் ஓவர் வெயிலுங்க.
2: ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
6: சினிமா விளையாட்டு அப்படின்னு சொன்னீங்க.
2: ஆமாங்கண்ணா. விளையாடுவோமா?
6: விளையாண்டலாம்.
2: உங்களுக்கான எழுத்து மா.
6: மன்னன்.
2: மன்னன். ஆ சூப்பர் அண்ணா. இன்னும் ஒண்ணு
6: மாங்குடி மைனர்.
2: மாங்குடி மைனர். மாங்குடி அது மா நெடில வருது. நான் மா குரில் மா.
6: அப்புறம் மயங்குகிறாள் ஒரு மாது, அது ஏற்கனவே சொல்லிட்டாங்களா?
2: இல்லைங்கண்ணா, அந்த மாதிரி எதுவும் சொல்லல.
6: மயங்குகிறாள் ஒரு மாது.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமை அண்ணா, ரொம்ப நன்றி
6: அண்ணா. நன்றிங்க. நன்றி.
2: நிறைய பேர் சொல்கிற படம்லாம் நமக்கு வந்து கேள்விப்படாத படம் மாதிரியே இருக்குது. இப்போ என்ன சொன்ன மயங்குகிறாள் ஒரு மாது அப்படிங்கிற படம் வந்து நான் கேள்விப்பட்டதில்லை. பட் மன்னன் நம்ம ரஜினி சார் நடித்த படம், அந்த படம் சூப்பராக இருக்கும், நான் பார்த்துருக்கேன், செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச படமாக சொல்லுங்கண்ணா. நீங்கள் தெரியாத படத்தை எடுத்துகிட்டுன்னு சொன்னீங்கன்னா அது படம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல கோவிந்தசாமி, நான் சூப்பராக இல்லை அன்றைக்கி. ரொம்ப நன்றி நான் இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல். இப்போ உங்களுக்காக ரெண்டு பாட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663333.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவரு சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களை இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா. உங்கள்கிட்ட ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ரெண்டில் மூணு சினிமா படங்கள் பேர் நீங்கள் என்ட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். திவாகர், சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பில் இருப்பவர்.
3: எல்லாருமே இங்க அருமையா இருக்கும். எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் திவா.
3: அருமை அருமை அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
4: சொன்னீங்கன்னா அதோட படம் பேர். நாங்க அடிக்கடி விளையாடுற விளையாடு.
3: அப்படியா? அடடே, அப்ப உங்களை அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே.
4: சரி சொல்லுங்க.
3: ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடவா? நான் கேட்பேன், ஆனால் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நான் ஈஸியாவே கேட்டுறேன் அக்காவுக்காக. ஓகேவா? ரா.
4: ஓகே.
3: ரா ரா ரா. ரசம், ரசம் சொல்றல்ல ரா, அந்த ரா.
4: ரகசிய கனவு.
3: அடேங்கப்பா, அடுத்து
4: ராவணன்.
3: ராவணன், அது ரால போல நினைச்சு பாத்துக்கோங்க. லாக்கு ராவ எவ்வளவு பரவாயில்ல. சரி அக்காவுக்காக வேற வார்த்தை கொடுக்கவா, வேற எழுத்து கொடுக்கவா? ஓகே, உங்க இல்ல அக்காவா. சரி, ஏ.
4: விளையாண்டாங்க,
3: ரொம்ப நன்றி அக்கா. நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கறேன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கடையனுடன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு, அற்புதமான விளையாட்டு, அசத்தலான விளையாட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விளையாட்டாக நம்ம சினிமா அப்படிங்கிற விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு என்னன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 2 இல்லைன்னா 3 படம் பேர் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
6: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, நான் அருமையாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
7: விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு எழுத்து சொல்லுதுங்க, அதுல வர்ற திரைப்படங்களை சொல்லணும்.
6: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
7: சொல்லுங்க.
6: உங்களுக்கான எழுத்து ஆ.
7: அன்பின் அலைகள்.
6: அன்பின் அலைகள், ஓகே. இன்னும் ஒன்னே ஒண்ணு
7: குறியில் தான் சொல்லணுங்க.
6: ஆமா, குறியில தான் சொல்லணும்.
7: அலைகள் அப்படின்னு ஒரு படம் இருக்குது.
6: அலைகள், அலைகள்னு இருக்கா? என்னையெல்லாம் நீங்க வந்து இந்த எழுத்துக்களை கொடுத்து ஒரு பழைய படத்தை சொல்ல சொன்னா கண்டிப்பா நீங்க புதுப்படமே ஞாபகம் இருக்காது. எப்படி நீங்க எல்லாம் வந்து பழைய படத்தை ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் திவாகர், நேற்று
6: வணக்கம். வணக்கம் பாஸ்கர், நாங்கள் எல்லாரும் அருமையாக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
8: சூப்பராக இருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களா?
6: சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அட்டேங்கப்ப, என்னன்னா எத்தனை படம் போகுது, மாலை நிறைய இருக்கும் போல. சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா.
8: நன்றி.
6: மானு சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள அண்ணன் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி விளையாட்டே முடிச்சிட்டார். சூப்பரா விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சிறுவா நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்ட்டு இருக்கேன். என்னென்னா, நம்ம வாகை சுடுவாள் இன்றைக்கி சினிமா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டோம். எப்படி விளையாண்டோன்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு எழுத்து சொல்லி அந்த எழுத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ரெண்டு இல்லை மூணு படங்கள் பெயர் கேட்டேன். நிறைய பேர் வந்து ரொம்பவே சூப்பராக ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு எனக்கு தெரியாத பல படங்கள் பேர்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இந்த படத்தெலாம் நான் பார்த்து முடிக்கிறதுக்கு இந்த மாதம் முடிஞ்சு போயிரும் போல அவ்வளோ படம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் நல்லா விளையாண்டிங்க, கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போலவே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிகழ்ச்சியிலேருந்து நானும் கிளம்பலாங்கிறதுக்குள்ளே நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் வந்திருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். இன்றைக்கான நிகழ்ச்சி முடிச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
3: உங்களுக்கான
2: எழுத்து சாணக்கியா. சூப்பர் அண்ணா. இன்னும் ஒண்ணு விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787070107 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். இந்த மாதிரி விளையாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அனுப்பலாம். இன்றைக்கி விளையாண்ட விளையாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, வகை பெட்டராக கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி வேணாலும் கருத்துக்கள் இருக்கலாம். நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இருந்தால் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நானும் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, நன்ன மக்களே, பை பாய். உங்களுக்கு சூப்பரான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தொழில்நுட்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இப்ப மேற்கு நாடுகள்ல எறும்ப வேடிக்கை பாக்குறது ஒரு ஹாபி. என்னது, ஒரு எறும்பின் விலை ₹21,000? ஆமாங்க, எனக்குமே இதை கேள்விப்படும் போது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சு. என்னங்க பத்மாவதி சொல்றீங்க, சாதாரண எறும்பு இதுக்கு போய் இவ்வளவு விலையா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கருப்பு சந்தையில ஒரு ராணி எறும்புக்கு ₹10,000 ₹21,000 வரைக்கும் விலை போறதா தெரியுதுங்க. கடந்த மார்ச் மாதம் கென்யா நாட்டின் ஜோமோ கென்யாட்டா சர்வதேச விமான நிலையத்துல பயணிகளை சோதனை செஞ்சிட்டு இருந்தப்ப அதிகாரிகள் ஒரு பைய திறந்தப்ப ஆச்சரியமா பாத்துட்டாங்கன்னா வைங்களேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க? அந்த பைக்குள்ளார சின்ன சோதனை குழாய்களில் ஈரமான டிஷ்யூ சுத்தி வைக்கப்பட்ட நிலையில உயிரோட இருந்த சுமார் 2,200 எறும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலானது ராணி எறும்புகள். இந்த எறும்புகளை கடத்த முயன்றவர் சீனாவை சேர்ந்த ஜாங் கிஹூன். மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய எறும்பு வளர்ப்பு ஆர்வலர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய நோக்குல இத வந்து எடுத்துட்டு போக முயன்றதா வந்து சொல்லப்படுது. மேற்கு நாடுகள்ல எறும்புகளை அக்ரிலிக் பெட்டிகள்ல வளர்த்து அதோட செயல்பாடுகளை பாக்கிறது ஒரு பிரபலமான ஹாபியா இருக்கு. ஒரு புதிய எறும்பு கூட்டத்தை தொடங்க ராணி எறும்பு அவசியம் அப்படின்றதுனால இதுக்கான தேவை அதிகமா இருக்கு. இந்த வழக்க விசாரிச்ச கென்யா நீதிமன்றம் ஜாங்கிகனுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 10,00,000 கென்ய சில்லிங் அபராதமும் விதிச்சிருக்காங்க. எறும்புகளை கடத்துறதுனால என்ன பிரச்சனை? இந்த எறும்புகள் எல்லாமே ராணி எறும்புகள். ஒரு ராணி எறும்பு மட்டும் இருந்தாலுமே அது முட்டையிட்டு ஒரு முழு எறும்பு கூட்டத்தை உருவாக்க முடியும். இந்த எறும்புகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிக அளவுல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எறும்புகளோட எண்ணிக்கை குறையும். அதனால அங்க இருக்கக்கூடிய மண்ணிலை மற்றும் பூச்சிகளோட கட்டுப்பாடு போன்ற இயற்கை செயல்கள்ல பாதிப்பு ஏற்படும். அதே நேரத்துல இந்த எறும்புகளை வேற நாட்டுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அங்க இயல்பா இல்லாத புதிய எறும்புகள் வந்து வளர தொடங்கும். அது அங்க இருக்கக்கூடிய பிற உயிரினங்களோட போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையையும் பாதிக்கலாம். இதனால எறும்புகள் எடுத்து செல்லப்பட்ட இடமோ கொண்டு செல்லப்பட்ட இடமோ ரெண்டிலையும் இயற்கை சமநிலை மாறும். இதை தொடர்ந்து எறும்புகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் சில பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தவும் உதவுது. இந்த சம்பவம் சின்ன உயிரினங்கள் கூட சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துது. என்னங்க, இனிமேட்டு உங்களுக்கு எறும்பை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்களேன், கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன் வளர்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: தொடர்ந்து வந்தா குரோத்தும் வராது, தீவனமும் எடுக்காது. மூணு பிரச்சனை இருக்கு அந்த ஒரு வேப்பாண்டில். அது எடுத்தாதான் மீன் வளர்ப்பும் நல்லா இருக்கும், தீவனம் அடுத்து செப்பரேட்டும் நல்லா இருக்கும், அப்ப வளர்ச்சியை கொண்டு போகலாம். நம்ம அதை தொடர்ந்து அந்த டிஓவே தொடர்ந்து ஒரு வாரம் பார்த்தோம்னா இறங்கி எடுக்காது, மீன் வளர்ச்சியும் இருக்காது, எந்த இது இருக்காது, மீன் நிறைய சாக ஆரம்பிச்சிடும். ஒரு டிஓ ரெண்டு டிஓ தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்த டிஓலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சிசி மீன்கள், ஒட்லா, இந்த இனம்லாம் ஹீட்டை தாங்காம ஆட்டோமேட்டிக்கா செத்து ஒதுங்கிடும். அதனால மீனை பொறுத்தளவு பார்ட் பாயா நம்ம மீன் பிடிக்கிறது தான் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு உகந்தது. மீனை குறைக்க குறைக்க தான் மீன் வளரும். நம்ம மீனை வச்சுக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் எல்லா மீனையும் ஒரு கிலோ சைஸ் வளர்க்கணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. பார்சல் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நாட்டு மீன் வளர்ச்சியில லாபகரத்தை கொண்டு போகலாம், தொழிலையும் ரன் பண்ணலாம், தீவனம் வைக்கிற முறைகளும் ரன் பண்ணலாம். மத்தியான இடத்துல அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி 2 அடி 1 அடிக்கு பாண்டில் வந்துட்டு இப்ப மீன்லாம் சாவு மீன்லாம் மேலே நிற்கிதுன்னா நம்ம மரங்கள் இலைகள் புங்க மரங்கள் இதே போல பகுதியில் ரொம்ப கம்மியா, சில குளத்துல தண்ணியே இருக்காது, 2 அடி தான் இருக்கும், மீன் பார்த்தா 100 கிராம் தான் இருக்கும், தண்ணியும் ஏற்ற முடிய போர்வெல்லும் இருக்காது. அப்படி அதே போல பகுதியில் பாத்தீங்கன்னா இலைகள் மரங்கள்ல நல்ல பச்சை மரங்களை வெட்டி கொஞ்சம் ஆழமான பகுதிகள் இல்ல பழைய அந்த தென்னை மரத்துல உள்ள மட்டைகள் ஒரு 5-6 மட்டைகளை வெட்டி அதை போட்டு போட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் ஓட்டலாம். ஒரு 2 மந்த் 1 மந்த் ஓட்டுறனா ஓட்டலாம். அதை நம்ம எல்லாம் பெரிய மீனா இருந்தா அப்படியே பிடிச்சி எடுத்தலாம். சின்ன மீனா இருக்கும்போது நம்ம பிடிக்காத போது ஒரு குளம் போது இருக்கும்போது இதே போல பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். ஆனா மொத்தத்துல மீன் வந்து பார்சல் பிடிக்கும் போது தான் நம்ம வளர்ச்சியை கொண்டு போகலாம். சந்தைப்படுத்துறது இல்லை மேடம். இப்ப நீராம இப்ப பகுதியில பாத்தீங்கன்னா இப்ப சேலமோ நாமக்கல் மதுரை இந்த பகுதியில உள்ளவங்க மேரேஜ் ஆகி நாகப்பட்டினம் பகுதியில் இருக்காங்க. நாகப்பட்டினத்து பக்கத்துல இருக்கும்போது நமக்கு நாட்டு மீன்கள் கிடைக்கிறது இல்லை. நாட்டு மீன் இப்ப ஏன்னா தொடர்ந்து இப்ப நீடாமங்கலம் இந்த தஞ்சாவூர் இல்ல மதுரை இல்ல சேலத்துல உள்ளவங்களே இங்க திருமணம் முடிச்சுட்டு இங்க வந்திருப்பாங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க. பட் வேலையில இருந்து வேலையில மாறி ஏதாவது அலுவலக படியா உள்ளவங்களும் இருப்பாங்க, மேரேஜ் முடிச்சவங்களும் இருப்பாங்க. இதே போல பகுதியில இங்க நாட்டு மீன் கடல் மீன்கள் தான் கிடைக்கும், நாட்டு மீன்கள் கிடைக்காது இந்த பகுதியில. அதனால என்னன்னா நாட்டு மீன்களை தேடி போகும்போது அங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதோ அப்பா வீட்டுக்கு போகும்போதோ உறவுக்காரங்க வீட்டுக்கு போகும்போதோ இந்த மீன்கள் கிடைக்கும். இங்க மீன்கள் கிடைக்கிறது இல்லை. இந்த கடல் மீன்கள் கிடைக்கும், நாட்டு மீன்கள் கிடைக்காது. இப்ப கிடைக்கும் போது கடை எங்க இருக்கு, நமக்கு அங்கதான் போய் கிடைக்கணுமாங்கிறதுக்காக தான் மெயினா ஆரம்பிச்ச கடைகள் நாங்க. அதனால அதோட தாக்கம் நல்லா இருக்கு. எப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் வரும்போதே நிறைய இங்க வந்து சேல்ஸுக்கு வரும்போது நிறைய இதே போல இங்க இருக்கு நாட்டு மீன் நம்ம ஊர்ல இருக்கிறாப்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோட மீன் அதே போல நிறைய பேர் நமக்கு சொல்லும் போது கடையோட ரீச்சிங் இருக்கு, டிஸ்போஸ் நல்லாவுது, அந்த மீனோட சேல்ஸ் நல்லாவுது. அங்கே இருந்து கிடைக்காது, நம்ம பகுதியில் போனாதான் இந்த மீன் கிடைக்கும், இந்த பகுதியில் கிடைக்காது அப்படின்னு மனசுல இல்லாம இதை நாங்கள் விளம்பரப்படுத்திருக்கிறதுனால அதே போல நிறைய பகுதியில் உள்ளவங்க மீனோட விற்பனைக்கு இங்கிருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுதான் மெயின் கான்செப்ட் இதுல மீன் விற்பனைப்படுத்துறதுல. வெளியூர் இந்த நன்னீர் மீன் சாப்பிட்டவங்களுக்கு நமக்கு கிடைக்கணுங்கிறதுனால இந்த கடல் பகுதியில் நம்ம பண்றோம். ஏன்னா மெயினானது மீன் கிடைக்காது மேடம், இங்கே நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் கிடைக்காது, நம்ம தேவைப்படத்தில் கிடைக்காது. நன்றி மேடம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நாட்டு மீன்களை நாங்க வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. நம்மளுமே வந்து இதை கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். கண்டிப்பா நம்ம வந்து யாராவது மீன் பண்ண ஏற்கனவே போட்டிருந்தோம், இப்ப வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கலாங்க. அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
6: Yeah. Important rapping the damn track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Taylor, it's so lit. It's them on the beat, bringing my heat.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் அடிக்கிறாங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கரும்பு விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதே மாதிரி இயற்கை உரத்தை நாங்க எந்த மாதிரி பயன்படுத்தி கரும்பு விவசாயத்துக்கு நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாங்க பத்மாவதிங்க.
4: அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு உரம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரம் பார்த்தீங்கன்னா சணப்பை, கொளிஞ்சி, இந்த மாதிரி தக்கப்பூண்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தலைச்சத்து நிறைஞ்சது. இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 மாதம் வளர வச்சு ரொட்டேட்டரில் மண்ணில் அரைச்சி பண்ணிட்டா அது நார்மலாகவே இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு யூரியாலாம் பயன்படுத்தாமல் இதை பயன்படுத்தினா எங்களுக்கு வெள்ளமாக கிடைக்கும்போது பாகு நல்லா வரும், டேஸ்ட்டாகவும் வரும், ஈரப்பதம் வராது. அதுக்கப்புறம் கரும்பு வந்து இந்த ஒரு டைம் மட்டும் அந்த தொட்டு நீர் பாசனத்தை பத்தி சொல்லணும்னா, இது வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு 70% வந்து அவங்களே மானியமா கொடுக்குறாங்க. இதுக்கு மீறி நமக்கு இன்னும் எனக்கு இந்த பிராண்ட்ல தான் பைப் வேணும், நல்ல குவாலிட்டியா போடணும், எனக்கு 10-20 வருஷத்துக்கு அடியில போடுற பைப் வந்து எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாமே கவர்மெண்ட்ல எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, லேபர் வந்து தண்ணி கட்ட ஆள் இல்ல, இந்த மாதிரி இந்த பதிலுக்கு எனக்கு தண்ணி கட்டுறதுக்கு ஆள் வரல, உரம் போடுறதுக்கு ஆள் வரல அப்படின்னு சொல்றதுக்கான பதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விவசாயமா இருந்தாலும் கரும்பு விவசாயத்துக்கு நான் முக்கியமா சொல்லுவேன், நீங்க ஒரு கொஞ்சம் ஒரு 10 சென்ட்ல காடே போட்டாலும் அதுல சொட்டு நீர் போட்டுக்கிட்டீங்கன்னா தண்ணியோட செலவு வந்து ரொம்ப குறையும். உலகத்திலே யார் அதிக தண்ணி பயன்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா விவசாயி தான். நீங்க படிச்சீங்கன்னா கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க இருக்கிற அந்த சொல்லுவாங்க ஒரு 4 மடங்கு தண்ணியில முக்காவாசி தண்ணி பயன்படுத்த விவசாயி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு தண்ணி வந்து எடுத்தா மண்ணு கடியிலையும் வேப்பராகவும் போயிடுது. இப்ப நீங்க சொட்டு நீர் பாசனத்துல என்ன ஒரு லாபமா நம்ம பாக்குறோம்னா, 50% தண்ணி தான் செலவாகும். நீங்க 10 இட்லி சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு 20 இட்லி வச்சா 10 இட்லி வேஸ்ட், மீதி 10 இட்லி வேஸ்ட் தான். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வேர்க்கு என்ன தேவையோ சரியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி நிறைவா தான் நிறைவா விட்டுக்கோங்க, அதுதான். மற்றபடி சொட்டு நீர் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். லேபர் வந்து எனக்கு கிடைக்கல, தண்ணி கட்ட இன்னைக்கு வரல, கரும்பு வாடுது, என் பயிர் வாடுது, அந்த மாதிரி சொல்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது.
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது. நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப சொட்டு நீர் பாசனம் எந்த அளவுக்கு விவசாயத்துல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, அதே மாதிரி அதை பயன்படுத்துறதன் மூலமா வந்து விவசாயத்துக்கு தண்ணிய எந்த அளவுக்கு நம்மளால மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கே
5: பண்ணுவோம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பல ஈக்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த பல ஈக்கள் வந்து உள்ள புகுந்து தண்டா இருக்கும் போதே உள்ள போகிறோம். பூ வச்ச பின்னாலே காய வைக்கும் பொழுது அழகாக காய்க்குள்ளே போய் சேதத்தை விளைவிக்கும். சேதத்தை விளைவிக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ரெசின் மாதிரி, அதாவது பிசின் மாதிரி ஒரு திரவம் அந்த பகுதியிலேருந்து சுட்டிக்கிட்டு இருக்கும். அப்புறம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஃபங்கஸ் வந்த மாதிரியோ இல்லை வந்து இந்த காளான் அந்த இது முளைச்ச மாதிரி, இப்போ வந்து இந்த புஞ்சானம் பூத்த மாதிரி அப்படியே வந்து அந்த காய் ஃபுல்லாக படர்ந்துடும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழகிக்கலுடைய தாக்குதல். இந்த பழகிக்கலோடைய முக்கியமான ஒரு பண்பு என்னென்னா, பழகிக்கல் வந்து புழுக்கள் வந்து மேலே இருந்து பழங்களையோ இல்லை தண்டுகள் இருக்கக்கூடிய பகுதியிலையோ சாப்பிட்டுட்டு அதனுடைய கூட்டுப்புழுன்னு சொல்லக்கூடியது, வெளியே வருது
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. பூக்கள் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அது இல்லாம வண்ண வண்ண பூக்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தானே தோணும். நம்ம வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஏன் ஒரு பூஞ்செடியை வாங்கி வளர்த்த கூடாது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க வெளியில நம்ம போறப்பெல்லாம் தாவரங்களை கொஞ்சமா நம்ம கூர்ந்து கவனிக்க தொடங்கி இருக்கிறோம். அறிவியல் துறையில ஈடுபடுறப்ப முதல்ல செய்ய வேண்டியது உற்று நோக்கிறது என்ன அப்படின்னா, வண்டியில நம்ம போறப்ப கூட மலர்ந்திருக்கக்கூடிய மரங்கள், மாறுபட்டு காணக்கூடிய தாவரங்களை கவனிக்க தொடங்கி இருக்கும். நகர சூழல்ல அயல் தாவரங்கள் பெருமளவு புகுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதனால இயல் தாவரங்களை நம்ம பாக்குறப்ப கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்மளுடைய இலக்கியங்கள்ல கூறப்பட்ட தாவரங்கள் மலர்களை இன்னைக்குமே காண முடியறப்ப அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவசியம் என்ன அப்படின்றத நம்ம போற்றணும். காரணம், அது நம்மளுடைய அறிவியல் புரிதலை, பண்பாட்டு உறவை, மரபின் மீதான பிடிப்பை வெளிப்படுத்துது. மனிதர்களால உருவாக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், சித்தன்ன வாசல் ஓவியங்கள் போன்ற கலை படைப்புகளை மரபு சின்னங்களா நம்ம போடுறோம். அதை விட காலத்தால முற்பட்ட இயற்கை தொடர்ச்சி கொண்ட தாவரங்களும் நம் மரபு புதையல் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதை போற்றுவதும் பாதுகாப்பதும் தானே முறை. ஆனா நடைமுறை என்னவா இருக்கு? தமிழ் பெயரும் ஆபத்தும். தென் அமெரிக்காவை சேர்ந்த மரம் நாகலிங்கம், அமெரிக்காவை சேர்ந்த மரம் மரச்சுரை, இதுக்கு சிவகுண்டலம் அப்படின்ற பெயர் இருக்கு. இந்த மரங்கள் தமிழ் பெயரை பெற்றது மட்டும் இல்லாம பெருந்தெய்வ வழிபாட்டுல முக்கிய இடத்த பிடிச்சு மக்களிடையே குறிப்பிடத்தக்க மதிப்பையும் பெற்று இருக்கு. அதே மாதிரி அச்சு நறுவிலி அமெரிக்காவை சேர்ந்த மரம். இது போன்ற பல அயல் தாவரங்களின் மலர்கள் தோற்றம், அழகு, நறுமணம் உள்ளிட்டவற்றை கண்டு நானும் வேந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனா இந்த மரங்கள் நம் சூழலியல் தொகுதிக்கு அந்நியமானது. நம்மளுடைய மண்ணின் உயிர் பன்மை உயிர்களுக்கு மிக குறைவாவே இது வந்து பங்களிக்குது. அதனால இதுல அயல் தாவரங்கள் அப்படின்ற சுட்டக்கூடிய வகைகள்ல பெயர்களோட மாற்றம் தேவையா இருக்கு. இது பத்தி அறிஞர்கள் சிந்திக்கணும். முக்கியமா அயல் தாவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து குறித்த விழிப்புணர்வை பரவலாக்கணும். அயல் தாவரங்களுக்கு கிடைச்ச ஊக்குவிப்பு இயற்கையாவே அதுக்கு எதிரிகள் குறைவா இருக்கிறது போல நம்மளுடைய இயல் தாவரங்களுக்கான இடத்தை வலிஞ்சு பிடுங்கிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இயல் தாவரங்களை காக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே. Three, two, one, hola.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க விஜயலட்சுமி. அவங்க தான், அவங்க வந்து சேலம் தமிழரன் மாணவர்கள் குழுல இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் தமிழ் மேல இவ்வளவு பற்று, எதனால இந்த குழுவோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் கா.
1: மேம், உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: என்னோட பேர் வந்துட்டு விஜயலட்சுமி. ஆனா விஜயலட்சுமி அப்படிங்கிற பேர் வந்துட்டு தமிழ் பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு இதனால நான் என்னோட பேரை யாழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கேன். அது வந்து அரசி தான் மாத்துறதுக்கான ஒரு இது போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் வந்துட்டு என்னோட பேரை நான் விஜயலட்சுமின்னு சொல்றதுக்கு பதிலாக யாழ்மொழி அப்படிங்கறதான் இதுக்கு மேல சொல்ல போறேன். அதோட நான் என்ன பண்ணிருக்கேன், எங்க இருந்து வரேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேலம் தான் பிறந்து வளர்ந்து இப்ப இருக்கிறது எல்லாமே சேலம். அண்டு பதிவுத்துறையில் வந்துட்டு இப்போ பதிவு எழுத்தராக வந்துட்டு இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போல இருந்தே உங்களுக்கு தமிழ் மீது ஒரு பற்று இருந்துச்சா?
2: பள்ளி கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா, அப்போ பள்ளி படிக்கிறதுலேருந்தே தமிழ் மேலே பற்று அப்படிங்கிறத விட நார்மலாகவே நம்மளோட சமூகம் எப்படி போயிட்டுருக்கு, சமூகத்தில் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, இந்த பெண்கள் வந்து அடக்குமுறை. நான் வந்து ஒரு சின்ன சேலம்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வரேன். அந்த கிராமத்துல தொண்ணுங்க எப்படி வெளியே வரக்கூடாது, ஆண் ஆதிக்கம், பெண்கள் வந்துட்டு இவ்வளோதான், பெண்களுக்கு இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பள்ளி முதற்கொண்டு கல்லூரிக்கு நிறைய அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கிராமத்துல தான் வளர்ந்தேன். என்னோட அக்காங்க எல்லாருமே வந்துட்டு பள்ளி மட்டும்தான் படிச்சிருக்காங்க, பள்ளி தாண்டி கல்லூரிகளுக்கு எதுவும் போல. என்னோட குடும்பம் இல்லாம எங்க ஊர் மக்கள் எல்லாருமே அப்படிதாங்க. ஆண் பிள்ளைகள் வந்துட்டு பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி வரைக்கும் போவாங்க, ஆனா பெண் பிள்ளைகள் வந்து பள்ளி மட்டும்தான். பள்ளியுமே எங்களோட ஊர்ல வந்துட்டு 10th வரைக்கும் 10th வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு. 11th 12th ஹையர் எஜுகேஷன் அவங்க பண்ணனாலுமே பஸ் ஏறி தான் போற மாதிரி இருக்கும். அதனாலயே அதிகமா வந்துட்டு யாரும் பெண்களை படிக்க வைக்க அனுப்ப மாட்டாங்க. கல்லூரி அப்படிங்கும் போது நான் சேலம் வந்துட்டு மதியத்துலதான் வரணும், அது பஸ் ஏறி ரொம்ப நேரம் பயணிச்சு வரணும் அப்படிங்கறதுனால அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல்ல வளர்ந்ததுனாலதான் நான் வந்துட்டு வெளியே வரணும், சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நான் படிச்ச பள்ளியில இருந்தே என்னோட தமிழாசிரியர்கள், இந்த மாதிரி தமிழாசிரியர்களும் சமூக அறிவியல் ஆசிரியர்கள், அவங்களோட பேச்சு, அவங்க பேசுறது, அதெல்லாம் கேட்டு அது மூலமா தான் தமிழ் பற்றுங்கிறத தாண்டி நம்மளோட சமுதாயம் எந்த ஒரு இதில் போயிட்டு இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும், ஒரு இதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம முதல்ல தனி மனிதனா நம்ம மாறணும், அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை மாற்றணும், நம்ம சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் அதில் எனக்கு கிடைச்ச அமைப்பு தான். பள்ளி படிக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பள்ளியில் மாணவர்கள்கிட்ட, நண்பர்கள் இதுலையும் ஆசிரியர்கள்கிட்ட அந்த அளவில் மட்டும்தான் என்னோட தொடர்பு இருந்தது. கல்லூரி வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வீட்டில் நிறைய இது பண்ணி கல்லூரிகள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தமிழரன் அப்படிங்கிற ஒரு மாணவர்கள் அமைப்பு என்னோட கண்ணில் வந்து பட்டுச்சு. பல கல்லூரிகளில் ஒரு நிகழ்ச்சிக்காக தன்னார்வலராக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த தன்னார்வலராக போய் அங்கே வந்துட்டு அவங்க என்னென்னலாம் நிகழ்வுகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னோட எண்ணமும் அதுவும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிற அமைப்பில் இணையறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்னு ஒரு தமிழ் பண்பாட்டு கலை நிகழ்ச்சி நடத்தினாங்க. இந்த மாதிரி பள்ளி பருவத்திலருந்தே கொஞ்சம் சமூகமாக வெளியே வரணும், சமூகமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது தொடர்ந்துட்டே வந்தது, இப்போ தொடர்ந்துட்டே இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பள்ளி பருவத்தில் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்,

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே விஜயலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சேலம் தமிழர் மாணவர்கள் குழு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுல இருந்து அவங்களோட ஜேர்னி எப்படி எல்லாம் போச்சு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், உங்களோட இந்த சேலம் தமிழர் மாணவர்கள் குழு எப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க?
3: தமிழரன் மாணவர்கள் அமைப்புல நான் எப்படி இணைஞ்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கல்லூரி பயிலும் போது கல்லூரி மூலமா தன்னார்வலரா வந்துட்டு அங்க எனக்கு என்னோட முன்னாள் படிச்சிருந்த அண்ணா வந்துட்டு கூப்பிட்டுருந்தாரு. அவருக்காக தன்னார்வலரா போன ஒரு நிகழ்வை பார்த்துட்டு அதுல வந்து அந்த கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாட்டு கலை நிகழ்ச்சி சேலம் மாவட்டத்துல இருக்க எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் நடத்தியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காணொலியா போட்டிருந்தாங்க. அந்த காணொலியில நம்ம தமிழ்ல இவ்வளோ வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ இதை இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த காணொலி மூலமா பார்த்து, அது மூலமா இதுக்கு மேல நம்மளும் தமிழுக்காக நம்ம நினைக்கிறதோடு இல்லாமல் மாற்றணும் நினைக்கிற எண்ணத்தை மட்டும் இல்லாமல் அதுக்காக ஏதாவது ஒரு செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழரன் மாணவர்கள் அமைப்புல இணைஞ்சு இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் தமிழுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, அது கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து இந்த குழுல என்னென்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
3: தமிழரன் மாணவர்கள் அமைப்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 4 அல்லது 5 நிகழ்வுகள் வந்துட்டு முன்னெடுத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரியான நிகழ்வுகள் எந்த எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட திருக்குறள், நம்ம திருக்குறள் வந்துட்டு உலக பொதுமறையான திருக்குறள். அந்த திருக்குறள்ல 2 அடியில் வந்துட்டு நம்ம வள்ளுவர் வந்து நம்ம வாழ்வில் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருப்பாரு. அதை வந்து நம்ம இப்ப எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா, நம்ம பள்ளியில ஒரு 5 குறள் வந்துட்டு மார்க்குக்காக படிக்கணும், அது படிச்சு எழுதணும்னா மதிப்பெண், இது மட்டும்தான் நம்ம நம்மளோட மாணவர்களுக்கு கொண்டுட்டு போய் செலுத்துறாங்க. மற்றபடி அதோட எப்படி அதை படிக்கணும், அதில் அர்த்தம், அதோட புரிஞ்சு பண்ணணும், அதை நம்ம வாழ்விலோட ஒப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு அதில் கொண்டுட்டு வந்து சேர்க்கல. இதை நாங்கள் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வீடுதோறும் கடைகள் தோறும் திருக்குறள் ஒட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் சேலம் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் நாங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நிகழ்வு. இதோட நம்ம வணிக பெயர் பலகை வந்துட்டு தமிழில் இருக்காது, எல்லாமே ஆங்கிலத்திலேயோ வேறு வேற்று மொழிகள்லையோ தமிழ் எழுத்துக்களால் ஆங்கில வார்த்தைகள் வந்து போட்டிருக்கோம். இதை வந்துட்டு நாங்கள் மாற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கான நிகழ்வுகள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதோட பள்ளிகளில் கல்லூரிகளில் போயிட்டு தமிழ் திறம் பொறிப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நம்ம தமிழ் தலைவர்கள் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் உயிர்த்தியாக செஞ்சுருக்காங்க அவங்கள தெரியாது, இவங்க எல்லாரையும் நம்ம மாணவர்களுக்கு படிக்கும்போதே இவங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ் திறம் பொறிப்போம் நிகழ்ச்சி மூலமாக கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள், ஓவிய போட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிகள்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதோட நம்ம அந்த நம்பர் பிளேட் இருக்குதுங்களா, அதில் வந்துட்டு TN அப்படின்னு தான் நம்பர் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் TN வைக்கலாம், அதே தானான்னு வைக்கிறது தப்பு இல்லை, தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால அதை தானான்னு சொல்லிட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், அப்படி இல்லாமல் அதை தமிழில் மாற்றணும்னு இந்த மாதிரி நிகழ்வுகள் பண்ணிருக்கோம். அதோட நம்ம கையெழுத்தை வந்துட்டு தமிழில் போடுறதில்ல, நம்மளோட பேரை தமிழில் வைக்கிறதில்ல, தமிழில் பேர் வைக்காம வேற வேற்று மொழிகளில் வச்சா அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய நிகழ்வுகள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். பள்ளிகளில் கல்லூரிகளில் பொது இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தாய் தமிழ் மொழியில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து முகாம், தமிழில் கையொப்பம் விடும் முகாம்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கோம். February 21 உலக தாய்மொழி நாள், இந்த உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு சேலம்ல மட்டுமே மொத்தம் 18 பள்ளி கல்லூரிகளில் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு அதுக்கான உறுதிமொழியும் தமிழில் கையொப்பம் விடுற முகாமும் நடத்தியிருந்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ஒரே ஒரு அமைப்பு மூலமா இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விஜயலட்சுமி மேம் அவர்கள் அவங்களோட சேலம் தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலமா என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: விடுவேன் என்று நினைத்தாயோ?
1: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்ளோ வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே விஜயலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. தமிழுக்காக அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப பொதுவா பெண்கள் அப்படின்னாவே நீ வந்து இதுதான் படிக்கணும், நர்சிங் தான் படிக்கணும், டீச்சிங் தான் படிக்கணும், இல்லைன்னா நீ படிக்காத, அடுத்து உன்னோட ஃபியூச்சரை பாரு, வேலைக்கு போ, வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாம தனியா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும் போது நிறைய தடைகள் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி தடைகள்லாம் வந்துச்சு மேம்?
4: நீங்க சொன்னது சரிதான். தடைகள் அப்படிங்கறதே நம்ம ஒரு நம்ம வீட்டுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னாலே தடைகள் வந்து நிறைய இருக்கு. கரெக்ட் தான் நீங்க சொன்னதுமே. இப்போ வெளியே வரேன் அப்படிங்கும்போது கல்லூரி போறியா, காலேஜ் போறியா, படிக்கிறியா, வீட்டுக்கு வந்துடணும், வேலைக்கு போறியா, வீட்டுக்கு வந்துடணும், இவ்வளோதான். அது எல்லாருக்குமே பெண்களுக்கு இவ்வளோதான் சொல்லுவாங்க. அதையும் மீறி தான் கல்லூரி போயிட்டு நம்ம வீட்டையும் பார்க்கணும், சமூகத்தையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் சொன்னாலும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான காரணங்கள் சொல்லிட்டு நம்ம நம்மளோட பணி சரியாக செய்கிறோம், சரியாக செய்யும்போது பயப்படாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால செஞ்சிட்ருக்கேன்.
3: சூப்பர் சூப்பர். அதாவது எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் சரியாக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்து உங்களோட இந்த பயணத்துல யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
4: சப்போர்ட் அப்படினு பார்த்தா எனக்கு நானே சப்போர்ட்னு சொல்லிக்கலாம். வீட்ல வந்து ஒரு சில இடத்துக்கு வந்துட்டு அவங்களையும் கூட்டிட்டு போனா வருவாங்க. ஆனா இருந்தாலுமே வீட்ல இந்த மாதிரி சமூகமா போறாங்க, சமூகத்தெல்லாம் ஒருத்தங்க போய் பண்றாங்க, நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடும், அந்த மாதிரியான பயங்கள் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால அவங்களுக்கு பயம் கொண்டு போகாம என்னோட இந்த தமிழரன் மாணவர்கள் அமைப்புலயே எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனாலதான் என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி அமைப்புலயும் சரி எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே இன்னும் அடுத்தடுத்து மேலும் மேலும் நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்.
3: சூப்பர் சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட் நீங்க முதல் முதல்ல இந்த அமைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ண ஒரு விஷயம் உங்களால மறக்கவே முடியாம இருந்திருக்கும், அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்க?
4: விஷயங்கள் அமைப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் மறக்க முடியாத விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் சொன்னேன் கலக்க வராங்க தமிழ் பசங்க நிகழ்ச்சியில நாங்க முதல்ல வந்துட்டு கலந்துகிட்டோன்னு முதல் ஆண்டு நான் அதுல இணையும் போது தன்னார்வலரா போயிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்து அது மூலமா இணைஞ்சேன். அதுக்கடுத்து அடுத்த ரெண்டாவது ஆண்டே வந்துட்டு நாங்க வந்து அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணோம். அப்படி பண்ணும்போது வாலண்டியரா போய் பண்ண இடத்துல நம்ம வந்துட்டு அதை பார்த்து நம்ம ஒருங்கிணைச்சு பண்றோம் அப்படிங்கும் போது அந்த நிகழ்ச்சி இப்ப வரைக்குமே அந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கு.
3: சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ வரைக்கும் அந்த நிகழ்வை வந்து ஞாபகம் வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விஜயலட்சுமி மேம் அவங்களோட பயணம் எப்படி தொடங்குச்சு, தமிழ்ல எப்படி நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தாங்க, எதனால இந்த அமைப்புக்கு வந்தாங்க, அதுல எது மறக்க முடியாத விஷயம் அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है।
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே விஜயலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தமிழ் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த சேலம் தமிழரன் அமைப்பு மூலியமா நீங்க நிறைய நிகழ்வுகள் நடத்திருப்பீங்க, அதுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவம்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: நிறைய நிகழ்வுகள் வந்துட்டு முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதுல என்னோட அனுபவம் அப்படின்னு பார்த்தா, பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ முதல்ல படிக்கும் போது வெளியே போய் ஏதாவது பண்ணும்போது யாராவது பார்த்துருவாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க. பெண்கள் அதை போய் பண்ணக்கூடாது, பசங்களோட சேர்ந்து போகக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய தடைகள் வீடாகட்டும் வெளி உலகமாகட்டும் சமூகமாகட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது. அதுல இந்த அமைப்புல போய் சேர்ந்து இவ்வளோ இன்வால்மெண்டா அதுல உள்ள இறங்கி பண்ணும்போது தான் ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் எல்லாருமே சரிசமமா அதுல இணைஞ்சு செஞ்சு எல்லாருமே பொண்ணுங்க இவ்வளவுதான் பண்ணணும், பசங்க தான் முன்னாடி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம ரெண்டு பேருமே சரிசமமா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணும்போது நாங்க உள்ள போனதும் அங்க அமைப்புல இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள்னா இவ்வளவுதான் இல்ல, பெண்களால வந்து செய்ய முடியும், சேர்ந்து இணைஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்காக. தமிழ் அப்படிங்கிறது வெறும் மொழி மட்டும் இல்லை, நம்மளோட மொழி, நம்ம மக்கள், நம்மளோட இனம், தமிழ்நாட்டில் இருக்க நிலப்பரப்பு முதற்கொண்டு எல்லாமே தமிழ் தான். தமிழ்ங்கிறது அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிடாது. அதனால் அது எல்லாத்தையும் பாதுகாக்க ஆண்கள் மட்டும்தான் வரணும்னு இல்லை, பெண்களும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த அமைப்பு தான்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நெக்ஸ்ட் வந்து இந்த அமைப்பு மூலியமாக நிறைய பேருக்கு வந்து நிறைய பரிசுகளோ நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கும், நல்ல மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் கிடைச்சிருக்கும் மேம், அந்த மாதிரியான அனுபவம் இருந்தா சொல்லுங்க.
2: இந்த பரிசு கொடுத்து ஏன் பண்றோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு புத்தகத்தை கொடுத்து சும்மா படிங்க உங்களுக்கு அறிவு வளரும், இது உங்களுக்கு படிச்சீங்கன்னா நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போது பசங்களுக்கு அவங்களுக்கு இப்ப இருக்க அந்த பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு இந்த மாதிரி தேர்வுகளுக்கு இடையில ஒரு வரலாறு என்ன போயிட்டு தமிழ் என்ன அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்ப இருக்க மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்கள் மட்டும் இல்ல, அவங்களோட பெற்றோர்களுமே ஆங்கிலம் படிச்சா மற்ற மொழிகள் படிக்கணும், ஹிந்தி ஸ்கூல்ல சிபிஎஸ்இல சேர்க்கணும், அப்பதான் பசங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படி ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருமே நம்மளோட வரலாறு புத்தகத்தை இலவசமா கொண்டு போய் கொடுத்தாலும் யாரும் படிக்க மாட்டாங்க. அதே வந்து நாங்க சேலம்ல இருக்க முக்கியமா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் போயிட்டு தான் அந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க வைப்போம். அது மூலமாக நம்ம பரிசு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அரசு பள்ளிகளில் கவனமாக படிக்கிற பசங்க கொஞ்சம் ரொம்பவே ஏழைகளாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த தொகை வந்து போய் சேரும், தொகைக்காக படிப்பாங்க. அவங்க அடுத்த கட்டமும் அவங்களோட படிப்பில் முன்னேறதுக்கு ஒரு தொகை கண்டிப்பாக தேவைப்படும், தொகைக்காகவாவது போட்டிகளில் கலந்துப்பாங்க, தமிழ் தலைவர்களை பற்றி படிப்பாங்க, நம்ம வரலாறு தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக அவங்களுக்கும் பயன்படும், அவங்களோட அடுத்த ஃபியூச்சரும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளோட வரலாறையும் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் பரிசு கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பரிசுங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000, 5,000 சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய தொகையாக தான், ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அது பயன்படும். 100, 200 கொடுத்து ஏதாவது ஒரு பேனா பென்சில் அப்படின்னு கொடுக்கறது இல்லாம தொகை கொஞ்சம் பெரிய தொகையாக கொடுக்கும்போது அவங்க வந்து நம்மளோட வரலாறு தெரிஞ்சுப்பாங்க, இது அவங்களுக்கும் அது யூஸ் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக அந்த தொகை மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும், இல்லை நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விஜயலட்சுமி மேம் அவர்கள் அவங்களோட அமைப்பு மூலிமா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே விஜயலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தமிழ் பற்று எது வரைக்கும் இருக்கு, அது மூலியமா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த அமைப்பு மூலியமா நீங்க தமிழை கத்துக்கிட்டதுனால எந்த அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க?
3: அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்த ஒரு சூழல்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு கிராமத்துல எப்படி வெளியே வந்து சமூகத்தை மாத்துறதுன்னு சிந்தனையில இருந்த எனக்கு ஒரு கலை நிகழ்ச்சி பார்க்க போயிட்டு அது மூலமா வந்த நம்பிக்கை தான் இது. பார்த்து நம்பிக்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ள இணைஞ்சேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப 10 பசங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து சரிசமம். சொல்லப்போனா நம்ம சேலம் தமிழரனுக்கு சைலரே பார்த்தீங்கன்னா பொண்ணுதான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் தமிழரன் இருக்கு. சேலம் இல்லாமல் சென்னை, திருச்சி, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், ஈரோடு, திருப்பூர் அப்படிங்கிற 7 மாவட்டங்களில் வந்துட்டு தமிழரன் மாணவர்கள் நாங்கள் இருக்கோம். அந்த எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது பெண்ணு தான். யாழினி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க தான் வந்துட்டு ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. ஆண்களை முதற்கொண்டு பெண்கள் வந்து சரிசமமுங்கிறதுக்கு மேலே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த அமைப்பில். அப்படி பெண்கள் வந்துட்டு இவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாநிலத்துக்கே ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க, மாவட்டத்திலேயே செயலராக இருக்காங்க. சேலம் மாவட்டத்துக்கு செயலர் வந்து பெண் தான். அப்படி இருக்கும்போது நமக்கான இடம் இது, இங்கே வந்தால் நமக்கான உரிமை கிடைக்கும், நம்மளோட இதை நம்ம தெளிவாக பேச முடியும். 10 வகுப்பு வரைக்கும் உள்ளூரில் படிச்சுட்டு 11 வகுப்புக்கு பேருந்து ஏறி போகும்போது டிக்கெட் எடுக்க பயந்த பெண்ணு இப்போ கல்லூரி போயிட்டு அமைப்பில் இணைஞ்சிட்டு எந்த ஒரு அரசு அதிகாரி முன்னாடியுமே நின்று பேசுகிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. இப்போ நாங்கள் பண்ணுற நிகழ்ச்சிகள் பற்றிலாம் சொல்லியிருப்போம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு பரிசு தொகைகள்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம். அந்த பரிசு தொகைகள்லாமே நாங்கள் நன்கொடை மூலமாகவும் வாங்கிட்டுருக்கோம். ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் நின்று பேசணும், ஒரு பேருந்தில் ஏறி நின்று பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. அப்படி எல்லாமே தமிழரன் மாணவர்கள் தான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்து உங்களோட அனுபவத்திலிருந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: என்னோட அனுபவம் இல்லாம காமனா பெண்கள் எல்லாருக்குமே இருக்க வேண்டியதுதான். பெண்கள் வந்துட்டு வெளியே விடக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களால முன்னாடி வர முடியாது, ஆண்களுக்கு ஈக்குவலா வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்துட்டு கொஞ்சம் மாத்திக்கிட்டு பெண்களையும் ஆண்களுக்கு சமமா வளருங்க, அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்புங்க, அவங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க வெளியே அனுப்புனீங்கனாலே அவங்க வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையோட தனியாக அவங்க மட்டுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க பெண்களுக்கு நம்ம குடும்பத்துலேயும் நமக்கு ஆதரவு இருக்குது, நம்மளோட நண்பர்கள் வட்டத்துலேயும் ஆதரவு இருக்குது, சொந்த பந்தம், நம்மளோட சமுதாயம் எல்லாருமே நமக்கு ஆதரவாக இருக்காங்க, நமக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையோட இன்னும் தைரியமாக அவங்க உள்ளே நினைக்கிறத வெளியே கொண்டுட்டு வந்து எல்லாமே சிறப்பாக செய்வாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா குடும்பத்தில் இருக்க பெண்களுக்குமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
3: நன்றி. நன்றி மேம்.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான விஜயலட்சுமி மேம் அவங்களோட தமிழ் பற்று எங்க இருந்து தொடங்குச்சு, அவங்களோட அமைப்புல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த மதிய நேரத்தில் நிறைய டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு பேசுகிறதுக்காக எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா நான் டெய்லியுமே வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் சத்யா பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஃப்யூச்சரையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கில் தாங்க பேச போகிறோம். என்ன சத்யா நம்ம பேச போகிறது? ஃப்யூச்சரோடைய இந்தியாவையே வந்துட்டு தீர்மானிக்குமா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஒன்னு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு விலைவாசி அதிகமா இருக்கிறது. இது ரெண்டு தான் வந்து மிகப்பெரிய சவாலா நாம வந்துட்டு பாக்குறோம். ஆனா இதுல எது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது, முக்கிய சவாலா இருக்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு பக்கம் படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் வேலை இருந்தாலுமே சம்பளத்துக்கு ஏத்த வாழ்க்கை செலவு இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. ரெண்டுமே மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள். ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது அவங்களுடைய வருமானம் மட்டும்தான். அந்த வருமானம் தேவை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை தேவை. இன்னைக்கு பல இளைஞர்கள் படிச்சுட்டாங்க, பட்டப்படிப்பு முடிச்சிருக்காங்க, தொழில்நுட்ப கல்வி முடிச்சிருக்காங்க, ஏன் முதுகலை பட்டம் கூட முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்காம தான் இருக்காங்க. வேலை இல்லாத நிலை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுமே இருக்குது. இந்த சமயத்தில் சரி நம்ம படிச்ச படிப்பு வேலைக்கு கிடைக்கல, வேற எங்கேயா வெளியே வேலைக்கு வேலை போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வெளியே வேலைக்கு போறாங்க. ஆனால் அங்கே தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா படிச்ச படிப்புக்கு போகாம நீங்க இன்னொரு வேலைக்கு வந்துட்டு இங்க போறாங்க அப்படின்னா, அங்க அவங்களுக்கான ஊதியம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அந்த ஊதியத்தை வச்சு அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமா, சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கொண்டு போக முடியும் இல்லை போக முடியாது எப்படின்னே சொல்ல முடியாது. அதனால வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் விலைவாசி உயர்வும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் விரலைக்கேற்ற வீக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க. ஊதியத்துக்கேற்ற விலைவாசி இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்துட்டு அதுக்கு ஒரே வழி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்தியாவுடைய மிகப்பெரிய சவாலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா இல்லை விலைவாசி உயர்வா அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்து மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய சவால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா இல்லை விலைவாசி உயர்வா அப்படிங்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்களை. இப்போ அடுத்த உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: ஹே சுரேஷ்.

0: எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க
1: சார். அந்த நான் இல்ல சார்.
0: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
1: மொத்தம் 4 எழுத்து சார்.
0: ஏ பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
1: அட என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
0: 52? அது எப்படிடா?
1: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
2: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா

0: 200 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனூர் ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா இல்லை விலைவாசி உயர்வா அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இந்த தலைப்பின் கீழே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
7: வந்து சவால் அப்படின்னா வந்து விலைவாசி உயர்வு அது ஒரு சவால் தானே. அந்த சவாலுக்கு காரணமே வந்து வேலைகளை நம்ம இளைஞர்கள் வந்து கவரவும் பார்க்காம

0: எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா எல்லா தொழிலும் செஞ்சோணுங்க. அவரும் நாம ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இப்படி படிச்சுட்டு போய் என்ன வேலையை செய்யல அப்படின்னு நினைக்காம கௌரவம் பார்க்காம கிடைச்ச தொழில செய்யணும். லட்சக்கணக்கான தொழில் இருக்குது இன்னைக்கு நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாம் இன்னைக்கு இந்த உற்பத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதனால கௌரவத்தை பார்க்காம இந்த இளைஞர்கள் வந்து தொழில் செய்யறாங்க அப்படின்னா எந்த சவாலே கிடையாது. இப்ப இப்ப வந்து சவால்கிறதே இல்லை, அங்க கௌரவத்தை பாக்குறாங்க, அதுதான் சவால தெரியுது எனக்கு பாக்கவங்க.
1: சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு கருத்து பண்ணி இன்னும் ரொம்ப
0: நன்றிதான். நன்றிங்க
1: கஸ்தூரி, நான் ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். அதாவது எப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னா விலைவாசி உயர்வு. அந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதனால் இது ரெண்டுமே வந்துட்டு பிரச்சனைகள் தான். அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு எதனால் வருதுன்னா வேலைவாய்ப்பு இல்லாத போது தான் வருது. வேலைவாய்ப்பு இல்லாத போது அந்த விலைவாசி நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியுது. இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கனெக்டான செயின் தான். அப்படி மாதிரி தான் வந்துட்டு கஸ்தூரி அண்ணா அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா உங்க கூட, சத்யா என் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக பிளேசியோடைய தன்னணி நானி சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா இல்லை விலைவாசி உயர்வா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபத்தில இருந்து பேசுறேங்க.
3: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களோட கருத்துக்கள்.
4: இப்ப இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சவால் என்னன்னா விலைவாசி உயர்வு தாங்க. எல்லாருமே வந்து அடுத்தர மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. இதனால இவங்களுக்கு வந்து இப்ப விலைவாசி உயர்வு எல்லாம் கொஞ்சம் சமீபத்துல நிறைய ஏறினதுனால இப்ப மக்கள் கொஞ்சம் திண்டாட்டமா இருக்காங்க. விலைவாசி உயர்வு கொஞ்சம் குறைச்சாங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார உயர்வும் இல்லை, இந்தியா வந்து ஒரு நடுத்தரமான நிலைமையில தான் இருக்கு. எடுக்கிற அதாவது சேலரி வந்து ஏற்றி இதையும் எத்தனா கரெக்டா இருக்கும், ஆனா விலைவாசி மட்டும் ஏறும்போது அவங்களுக்கு முன்னிருந்து சேலரியில சம்பளத்துல அவங்களுக்கு ஈடுகட்ட முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. வாடகை வீட்டுல இருந்துகிட்டு எல்லா பொருளும் வாங்கி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் வச்சு கணக்கு போடும்போது எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க விலைவாசி உயர்வுனால. வேலை வாய்ப்புன்னு சொல்ல போனாக்க அது கூட இன்னைக்கு உலகக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இப்போ போதைக்கு அதிக பிரச்சனையா இருக்கிறது சவாலா இருக்கிறது கண்டிப்பா விலைவாசி உயர்வு தான்.
3: சூப்பர், நான் ரொம்ப சூப்பரான ஒரு கருத்து பண்ணிட்டீங்கன்னா
4: நன்றி.
3: மாணிக்கவேல் அண்ணா அவருடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய சவால் அப்படின்னா கண்டிப்பாக விலைவாசி உயர்வு தான் அப்படிங்கிறதாங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் வரவு ஒரு எட்டனா இருந்துச்சுன்னா அதில் செலவே வந்து பத்தனா ஆகும். அதாவது நம்ம வாங்குற சம்பளத்தை விட செலவு அதிகமாகும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ வேலை வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்புக்காக நம்ம வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் வந்துட்டு நம்ம கட்டுப்படி ஆகுதா, விலைவாசி அதுக்கேற்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் அப்படி மாதிரி தான் மாணிக்கவேல் என்ன சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்கள் சேலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய சவால் வேலைவாய்ப்பின்மையா இல்லை விலைவாசி உயர்வா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க நம்மளுடைய கருத்துக்கள்.
2: விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது தான் இப்ப பிரதானமா ஒரு பெரிய பிரச்சனையா நான் பாக்குறேன். படிக்கக்கூடிய இளைஞர்கள், திறமையாக வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்துல அந்த வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமானாலும் கிடைக்குது, கிடைக்காம எல்லாம் போல. ஆனா அந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது தான் கட்டுக்குள்ள இல்ல, ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை. இப்போ நீங்க நார்மலா முன்னாடி வெஜிடபிள் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் 40 ரூபாய் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் கடைக்கு போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பட்ஜெட் காய்கறி வரும் அப்படின்னு கணிக்க முடியல. காரணம், ஒவ்வொரு நாளைக்கும் அந்த விலை அப்படிங்கறது ரொம்ப ஏற்றமா இருக்கு. பால் விலை ஏறி இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் ஏறி இருக்கு, அதே மாதிரி இந்த காய்கறிகள் விலை ஏறி இருக்கு, இறைச்சி விலை ஏறி இருக்கு. எது ஏறல அப்படிங்கிற அளவுக்கு இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கறது கட்டுக்குள்ள போகாத அளவுக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம சேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ண முடியாத அளவுக்கு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அரசியல் வல்லுநர்கள் எல்லாருமே மக்களுக்கு இனாமாக அல்லது இலவசங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த நாமினலான விலையில எல்லா ஒரு பொருளும் தங்குத்தடையின்றி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா கூட சூப்பரா இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்காக அரசாங்கம் நிச்சயமா நான் அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய தொழில் முனைவோர்களுக்கு பேச்சஸா வேலை வாய்ப்பு அப்படிங்கறத உருவாக்கி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு திறன் இருந்ததுன்னா அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இந்த விலைவாசி உயர்வு என்னமோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தருது. அண்ட் அதை கணிக்கவே முடியல. அதனாலயே நிறைய பேர் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு சூழ்நிலையும் உருவாக்கப்படுகிறது. எனவே இப்போது இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து நிச்சயமாக அது கரெக்டா வைக்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சவாலாக எல்லாருக்குமே இருக்கும். அதை மட்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கு. சத்யா,
1: சூப்பர். நான் ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துக்கு நன்றிண்ணா.
2: நன்றிப்பா, வணக்கம்.
1: சந்திரசேகர் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்தில் பகிர்ந்துட்டார். இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, மதன் தங்கத்துறையுடைய யாரு அவங்கிருக்கு அந்த சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்ல இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வந்துட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வருமானம் தேவை. அந்த வருமானத்தை கொடுக்கறது கண்டிப்பா வந்துட்டு வேலைவாய்ப்புகள் தான். இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும் போது என்னென்ன ஆகும் அப்படின்னா, பொருளாதார நெருக்கடி, தன்னம்பிக்கை இழப்பு, குடும்ப சுமை அதிகரிக்கும், திறமைகள் வீணாகிறது, சமூகத்தில் விரக்தி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பு இல்லாததுனால உருவாகுது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துடைய கனவுகளும் தடைப்படும். வேலை இருந்துச்சு அப்படின்னா விலைவாசியை சமாளிக்கலாம். ஆனால் வேலை இல்லைன்னா வாழ்க்கையே சமாளிக்க முடியாது இல்லையா. அதனால நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் விலைவாசி உயர்வுமே ஒரு சவாலாக தான் இருக்குது. ஏன்னா வேலை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இன்னைக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு கடினமாகிடுது. காரணம், பால், காய்கறி, எரிபொருள், கல்வி, மருத்துவம், இப்படி அன்றாட செலவுகள் எல்லாமே இப்போ அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்குது. விலைவாசி உயர்வுடைய தாக்கத்தினால சேமிப்பு குறையுது, நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை சிரமமாகுது, ஏழை மக்களுடைய அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படுது, சம்பள உயர்வை விட செலவு அதிகமாகுது. அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லிட்டு, வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்குது, இப்படி நிறைய குடும்பங்கள் வந்துட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட குடும்ப செலவு 35,000 ரூபாய் ஆயிடுது. அவரால் பொருளாதாரத்தை சமாளிக்கவே முடியாது. அதனால விலைவாசி உயர்வும் அப்படிங்கிறதும் வேலை இல்லாதவர்களுக்கு மட்டும் இல்லாமல் வேலை இருப்பவர்களையுமே பாதிக்குது. அதனால மக்கள் வந்துட்டு அன்றாட வாழ்க்கையை அதிகமாக சிரமப்படுவது விலைவாசி உயர்வே காரணம். அதனால இந்த ரெண்டுமே வந்துட்டு சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சீராக போகும். விலைவாசி உயர்வும் சரி, வேலைவாய்ப்பின்மையும் சரி, ரெண்டுமே சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்புகளுமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்திருந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டுருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேச வந்துட்டுங்க. தினமுமே ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை இந்த மதிய நேரத்தில் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு டைம் வந்து சாப்பிட்ற டைம், நிறைய பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருப்பாங்க, நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுட்ருப்பாங்க, நிறைய பேர் நம்ம ஒர்க் அதிகமாக இருக்கிறவங்க லேட்டாக ஒரு 3 மணிக்கு 3:30 கூட சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்களும் கேட்டுட்ருப்பாங்க. இந்த எல்லோரும் சாப்பிடக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம என்ன ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், எந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இது அவங்க திடீர்னு சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னா அந்த உணவை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா இது ஆரோக்கியமான உணவு தான் அப்படின்னு அவங்களுக்கே வந்து அது மைண்டில் வந்து போயிட்டு சேரும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அப்பயும் நிகழ்ச்சி கேட்கும்போது நம்ம வந்து இது ஆரோக்கியம் இல்லை, இது எதனால் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவையும் அவங்க தவிர்ப்பாங்க. கரெக்டான நேரத்தில் தான் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக சூப்பரான ஒரு விஷயம் தான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாதவங்க, அதாவது திடீர்னு வந்து சமையல் செய்ய முடியல, ஆனால் அந்த சாப்பாட்டில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வேறு எதுலாவது கிடைக்குமா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அதாவது நிலக்கடலை மில்க் ஷேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் வந்து நமக்கு தரும். இது நம்ம குடித்தோம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு நமக்கு வந்து பசி எடுக்காமலும் வந்து இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். அது என்ன நாகராஜி புரியலையே அப்படின்னு கேட்குறீங்களா? நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அது கூட வந்து ஒரு வாழைப்பழம் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நிலக்கடலையை வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தண்ணீரில் வந்து ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சாதான் அதில் இருக்கக்கூடிய அந்த பித்தத்தன்மை வந்து போகும். அதனால் நிலக்கடலை எடுத்துக்கிறவங்க அதை 6 மணி நேரம் நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். அதே மாதிரி தோல் அரிப்பு தடிப்புகள்

அதுக்கப்புறம் குமட்டல் போன்ற உபாதைகள்லாம் வரும். எப்போ அப்படின்னா அதை வந்து நம்ம ஊற வைக்காமல் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, என்றைக்காவது எடுக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கப்போ அது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த நிலக்குடலை கூட ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். அதே மாதிரி நல்ல வாழைப்பழம் வந்து ஒன்று, நிலக்கடலையை இரவு முழுவதும் நல்லா ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிறோம். காலையில் அந்த ஊற வச்ச தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு அந்த கடலை மட்டும் நல்லா மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் அது கூட ஒரு வாழைப்பழம் லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து அதை வந்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நிலக்கடலை மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடும். இதில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் வந்துருக்குங்க. இது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தேன் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள்லாம் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.

0: 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம்
3: மேம்படுத்தப்பட்டுள்ளது. அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில இந்த பகுதியில நம்ம மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. மனநலம்னா என்ன நாகராஜ்? அதாவது நம்ம எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே ரொம்ப நலமாக நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நினைக்காம நம்ம கம்ப்ளீட்டாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனசு அமைதியாக தான் வந்து இருக்கும், நிகழ்காலத்தில் வந்து இருக்கும். அதாவது இந்த ஒரு நிலையை அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கண்டறியணும், இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அப்புறம் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த ஒரு மைண்டை நம்ம ஆஃப் பண்ணணும். அப்படி நம்ம வந்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், உணவு முறைகள் கூட காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்திய ஆய்வு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஆய்வு அப்படின்றத நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அதாவது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 இளைஞர்களை வந்து அந்த ஆய்வில் வந்து உட்படுத்தியிருக்காங்க. இப்போ இளைஞர்களுக்கு தான் மேக்ஸிமம் வந்து அந்த மன சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்றது வருது இல்லையா, அதனால் இந்த ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க இளைஞர்களை வச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவினருக்கு வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் முட்டை, அதை வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பிரிவினருக்கு வந்து வாழைப்பழம் முட்டை இல்லாமல் அக்ரூட் பருப்புகளை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி முடிவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்ரூட் பருப்புகள் சாப்பிட்ட அந்த ஒரு மாணவர்களுக்கு வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆய்வு, நம்ம வந்து கண்டிப்பாக நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதனால் அக்ரூட் பருப்பு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு வந்து இருக்குது, எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்ரூட் சாப்பிட்றதுனால நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் வந்து இருக்கும். மனம் அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் சீரடியும். அதே மாதிரி மாரடைப்பு, உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமலும் தடுக்கலாம் இந்த அக்ரூட் பருப்புகளை வந்து சாப்பிட்டா. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொது நலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். இந்த நேரத்துல நம்ம கூட வந்து மருத்துவர் இணைவாங்க இல்லையா, சங்கீதா மேம், ஊட்டச்சத்து நிபுணர் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டா பாதிப்புகள் வந்து வருமாங்க மேம்? இப்போ கம்மியாக எடுத்துக்கிட்டா சில பாதிப்புகள் வந்து வருங்க மேம். அதே மாதிரி உப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் ஏதாவது பாதிப்புகள் வருமாங்க மேம்?
4: ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம். ஸோ ஹைப்போ தைராய்டிசம்ங்கிறது வந்து அந்த தைராய்டு கிளானோட வேலை வந்து குறைவாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, வெயிட் கெயின் ஆகும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அவங்களுக்கு வந்து எடை கூடும். ஹைப்போ தைராய்டிசம்னா ஹைப்போ தைராய்டு கிளான் வேலை செய்யாது. ஹைப்பர் தைராய்டிசம் வந்து நம்ம உணவில் அதிகமான உப்போ இல்லை நம்ம நிறைய ப்ராசஸ் ஃபுட்ஸ் அப்புறம் ஹைப்பராக கிளாண்ட் வேலை செய்கிறப்போ இந்த கழுத்து பகுதி, அது அந்த ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து வீக்கம் அடைஞ்சி அது அந்த கோயிட்டருங்கிற நோய் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதிகமான என்ன பிரச்சனைனா அது நமக்கு அது ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுமே தைராய்டு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம வந்து அந்த டெஸ்ட் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி இல்லைனா ஹைப்பர் தைராய்டிசம் ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த கிளாண்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம உடம்புல கிடையாது. ஸோ மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ தொந்தரவுகள் ஒன்று நமக்கு தெரியுது, ஒரு சிம்டம்ஸ் ஏதோ ஒரு மாதிரி லேக்கிங் ஆகுது, நம்ம வெயிட் கூடுறோம் இல்லை வெயிட் இறங்குறோம் இல்லை ரொம்ப தலைவலி சாப்பிடாமல் இருக்காது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. மெயினாக தைராய்டு கிளாண்ட் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த ஆன்சைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க சார். ஸோ அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலே இமீடியட்டாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும்.
3: கண்டிப்பாங்க மேம். உப்பு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மேம். தொடர்ச்சியாக கர்ப்பிணி பெண்கள் அயோடின் எடுத்துக்க வேண்டிய முக்கியத்துவம், அதாவது அவங்களுக்கு அயோடின் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குங்க?
4: ஸோ கர்ப்பிணி பெண்களுக்குங்க சார் இந்த ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம, முக்கியமாக தைராய்டு தான் பார்ப்பாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் அயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தாய் சாப்பிட்டா தான் அந்த ஃபீட்டஸ்க்கு போய் சேரும் குழந்தைக்கும். அதனால் அதை வந்து கண்டிப்பாக அந்த நம்ம ப்ரெக்னன்சி டைமில் அந்த டெஸ்ட் பார்த்துட்டு அந்த அயோடின் அளவு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க சார். ஸோ மெயினாக அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியும் நரம்பு மண்டலம் மற்றும் அந்த உடல் மெட்டபாலிசம் எல்லா ஆர்கன்ஸுமே வளர்ச்சி அடையிறதுக்கு அந்த தயோடின் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது தாய் வந்து ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னா மேபி ஐக்யூ லெவலில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்படும்.
3: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. அருமையான பாடலை தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வைத்திய முறைகள் உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படி நம்ம கூட வந்து ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, மானு அப்படின்ற ஒரு பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். பாட்டி வணக்கம். பாட்டி, நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க?
7: ஊர் முத்தநாயகம்பட்டி, சேலம் மாவட்டம், ஓம்பலூர் தாலுகா, முத்தநாயகம்பட்டி.
6: முத்துநாயக்கம்பட்டியிலிருந்து மானு பாட்டி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி, இப்போ அந்த சளி காய்ச்சல்லாம் வந்துச்சு அப்படின்னா வீட்டு முறை வைத்தியம் வந்து பண்ணுவீங்க இல்லைங்களா பாட்டி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி? இப்போ சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன வைத்திய முறைகள் ஃபாலோ பண்ணுவீங்க பாட்டி?
7: வீட்டிலையா, துளசி இலை போட்டு தண்ணி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறமேலே தும்பக்களை, தும்பை புழிஞ்சு பழுக்கெல்லாம் தடவுவாங்க அந்த காலத்தில். அப்புறம் இந்த இது வேலிபத்திரி தலை எல்லாம் போட்டு, தூதுவளை எல்லாம் போட்டு சுடுத்தல காய் அதை கொடுப்பாங்க. நண்டுக்கு பிடிச்சிட்டு வந்து சாறு காய்ச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தா சளி நல்லா போயிடும் அந்த காலத்தில்.
6: சரிங்க பாட்டி, இந்த ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து நம்ம கூட வந்து மானு பாட்டி இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வீட்டு முறை வைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன வீட்டு முறை வைத்தியம் அப்படின்னு தான் வந்து இருக்கும். ஆனால் தாத்தா பாட்டிங்க, நம்மளுடைய அப்பா அம்மா கூட ஒரு சளி காய்ச்சல் இருமல் வந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அந்த வைத்தியம் அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. அப்படி பாட்டி வந்து அவங்க வீட்டில் சளி பிடிச்சது அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி அந்த ஒரு வைத்திய முறைகளை வந்து பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னாங்க. குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, துளசி அது நார்மலாக இப்போ கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தூதுவளை சொன்னாங்க, அதுவுமே இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்று கடைசியாக வந்து நண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது, நண்டு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நண்டு சூப் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் அந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி போட்டோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

என்றும் நலமுட நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இப்போலாம் ஒரு 3-4 மணி ஆனாலே அப்படியே மழை வர மாதிரி கிளைமேட்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிருது. அப்பப்போ மழையும் வந்து வர ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இந்த மாதம் முழுவதுமே பருவமழை காலத்தில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு டைமில் நம்ம மறக்கவே கூடாத சில விஷயங்கள், கை கழுவும் மறக்கக்கூடாதுங்க. என்ன நகராஜி, கை கழுவும் மறக்கக்கூடாதா? ஆமாங்க, ஒவ்வொரு டைம் நம்ம வந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியும் கைகளை நல்லா வந்து கழுவணும். ஏன்னா கையில் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கங்கே கையெலாம் வந்து பயன்படுத்தும் போது பேருந்தில் வருவோம், இல்லை மற்ற இடங்களில் வருவோம். இந்த மழைக்காலத்தில் அந்த கிருமிகள் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா அது நமக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. சளி, இருமல், இது மூலமாக வந்து அந்த கிருமிகள் வந்து பரவி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அதே மாதிரி வெளியில் சாப்பிட்றத விட கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இந்த மழைக்காலத்தில் மட்டும் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதனால் வந்து நம்ம அந்த நோய் தொற்றுகள்லாம் வந்து பரவுறதை தடுக்க முடியும். அதாவது சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நமக்கு வரதை நம்ம தடுக்கலாங்க. அதே மாதிரி தண்ணீரை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆறி போனதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். ஆனால் நல்லா சுட வச்சு கொதிக்க வச்சு குடிக்கணும். கொதித்த உடனே நம்ம வந்து குடிச்சிட தேவையில்லை, நல்லா நார்மலாக அது திரும்ப ஜில்லுன்னே ஆணோட்டி கூட குடிக்கலாம். அதே மாதிரி பழங்கள், காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டைமில். ஏன்னா அது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பச்சை காய்கறிகளை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக இந்த ஒரு டைமில் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, வெளியே போகும்போது கொசு கடிக்காத மாதிரி நல்லா உடம்பை கவர் பண்ணுற ஆடைகளை வந்து அணியணுங்க. இப்போ வெயில் காலத்திலலாம் வந்து நம்ம ஆஃப் ஹேண்ட் வந்து பயன்படுத்துவோம், ஏன்னா ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டுட்டு இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மழை டைமில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, அது நமக்கு வந்து குளிர்ற மாதிரி இருந்தாலும் ஃபுல் ஹேண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கைகளில் தான் வந்து அந்த கொசுலாம் வந்து அதிகமாக கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பகல் நேரத்தில் கடித்தா தான் அது வந்து பிரச்சனையே. அதனால் கொசுக்கள்லாம் வந்து கடிக்காத மாதிரி நல்லா முழு உடை அணிகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டில் கொசு வலைகள், கொசு விரட்டிகளை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களை யாராவது கம்பேர் பண்றாங்க அப்படின் போது அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும், நீங்க அந்த நேரத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, அதை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்களோட அந்த கம்பாரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒன்னா இருக்க ஆரம்பிக்கும். என்னோட வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த கம்பாரிசன் யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கம்பேர் பண்றது அப்படின்றது. ஏன்னா நமக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவங்களை வந்து கம்பேர் பண்ணா பரவாயில்ல, ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்காம கம்பேர் பண்றது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு மனிதனுக்கு கோபமும் வர ஆரம்பிக்கும், கூடவே ஒரு மன உளைச்சலையும் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட திறமையும் ஒரு போராட்டம் இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு கம்பாரிசன் வரும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த திறமை இருக்கு இவங்களுக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இவருக்கு இந்த திறமை இருக்கு இந்த சப்போர்ட் இருக்கு, ஆனா இவருக்கு இந்த திறமை இருக்கு ஆனா இந்த சப்போர்ட் இல்ல அப்படின்றத ஏன் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்றதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இது பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்க ஆரம்பிக்கும் கம்பாரிசன் அப்படின்றது. ஏன்னா தினசரி வாழ்க்கையில ஒரு முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும் இந்த கம்பாரிசன் பெண்களுடைய வாழ்க்கையில. சமையலறையில ஆரம்பிச்சு குழந்தை வளர்க்குற விதம் வரைக்குமே வந்து அவங்க சாப்பாடு செஞ்சு அதுல ருசி இல்லைன்னா கூட அதுல கூட ஒரு கம்பாரிசன் அப்படின்னு வர ஆரம்பிக்கும். பாரு என்னோட அம்மாலாம் நல்லா சமைச்சிருக்காங்க, நீங்க பாருங்க எப்படி சமைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கணவர் விளையாட்டு போக்குல தன்னோட மனைவி கிட்ட சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வீட்டை அழகாக்கக்கூடிய பெண்கள் கிட்ட சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு முள் ரோஜா வந்து முள் குத்துற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பாடல் வரிகள் கூட இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா, ரோஜா பூவை முள் குத்தினால் நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயுமே வந்து இந்த கம்பாரிசன் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்துக்காக தன்னால முடிஞ்ச அவ்வளோ வேலைகளை சிறப்பா செஞ்சு கொடுக்கற பெண்கள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி கம்பாரிசன் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது தெரியுமா, நான் என்னதான் செஞ்சாலும் ஏன் இந்த மாதிரி செய்யல அப்படின்ற கேள்வி வர ஆரம்பிக்குது. நான் என்னதான் பண்றது, நான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாலும் நான் சின்னதா தான் தெரியறேன் அப்படின்னு போது நான் என்ன பண்ணட்டும், இப்படி நினைச்சு நினைச்சு பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து அவங்களுடைய அங்கீகாரத்தையும் அவங்களுடைய தனித்துவத்தையும் யாருமே அங்கீகாரம் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் கேள்வியா வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட கஷ்டம் என்னன்னு புரியாம அவங்கள பாரு அவங்க எவ்வளவு சூப்பரா வேலை செய்யறாங்க உன்னாலயே எது முடியல அப்படின்னு சொல்லி யாராவது உங்களை வந்து கம்பாரிசன் பண்ணும் போது உங்க மனசு எப்படி இருக்கும், நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க, இது பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு போது கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைக்கு பேசும்போதா இருக்கட்டும் அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அப்படி பண்ண மாட்டேன்றீங்க, அவங்க இந்த சாதனை பண்ணிருக்காங்க நீங்க ஏன் உங்களால இதை பண்ண முடியல அப்படின்ற கம்பாரிசன் வரும்போது உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787070 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். நேர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக ரெண்டு சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: திருமணம் அப்படின்றது வந்து இரு மனம் சேர்ந்து இணைவது தான் திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஒரு மனம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய திருமணம் பல பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால பல பெண்கள் பல சவால்களை சந்திப்பாங்க அப்படின்றது ஒரு சில பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும் போது தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஆனாலும் அவங்களுடைய பெருமைகள் வந்து இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு வீட்டில் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இந்த உலகத்தோட தொடர்பு இல்லாத மாதிரி அடைச்சு வைக்கப்படுறாங்க சோனாபாய். அந்த தனிமை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டில் வந்து களிமண் தான் இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய கற்பனை திறன் அந்த களிமண் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட மகன்கள் வந்து விளையாடணும் அப்படின்றதுக்காக பொம்மைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பயணம் வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு. இவங்க வந்து 2007 இறந்துடுறாங்க. ஆனாலுமே அவங்களுடைய அந்த கலை இருக்கு இல்லையா, சிற்ப கலையா இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்காக பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் போது இப்பயுமே வந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முறையான எந்த ஒரு கலர் பயிற்சியோ இல்ல கட்டிட அறிவோ இல்லாத நிலையிலும் கூட 46 டிகிரி கடுமையான வெயில தாங்கக்கூடிய வகையில ஒரு வீட்டை குளிர்ச்சியா வச்சிருக்கக்கூடிய களிமண் சுவர்களை வந்து இவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பறவைகள் பூச்சிகள் இது எல்லாமே வந்து வராத மாதிரி அவங்க வந்து கட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி அது எல்லாம் வெளியிலிருந்து வராது, நான் உள்ளுக்குள்ளே வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பறவைகள் விலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வீட்டிலேயே களிமண் மூலமா வந்து பொம்மையா செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுவர்கள்ல செதுக்கி இருக்கக்கூடிய அந்த மௌனக்கலை பின்னால ஒட்டுமொத்த உலகத்தையுமே திருப்பி பார்க்க வச்சிருக்கு. இவங்க 2007 மறைந்திருந்தாலும் இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மண் கலை கூடம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அசாத்தியமான அந்த மன உறுதிக்கு ஒரு சான்றா இருக்க ஆரம்பிக்குது. இது வந்து பல தலைமுறையினருக்கு வந்து ஒரு உத்வேகமா இருக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். சோ 4 சுவருக்குள்ள அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்போது அந்த 4 சுவருக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும், இதுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு நம்மளால ஒரு புதிய சாதனையும் படைக்க முடியும் அப்படின்றத சோனாபாய் ராஜவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்திருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பெண்கள்லாம் சாதனை பண்ணுவாங்க அப்படின்போது பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது நீங்க உங்களை சாதாரணமாக இட போடாதீங்க, உங்களாலையும் கண்டிப்பா இந்த உலகத்தில் சாதனை அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சிகள் இருக்கு, அதெல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில். நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: அருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் மான்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்ம வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி எல்லாருமே வந்து யதார்த்தமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்கெட் ஐட்டம் தான். இதில் வந்து என்ன மாதிரியான விளைவுகள் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. யதார்த்தமாக யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த பலகாரங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு 3 நாள் ஆனாவே வந்து கெட்டு போயிடும். ஆனால் கடையில் கூடிய அந்த சிப்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு வேணும் விரும்பி சாப்பிடக்கூடிய பிஸ்கட் பாக்கெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 6 மாசம் ஆனாலுமே கெடாம மொறுமொறுன்னு இருக்க ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிடும் போது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சேர்க்கப்படக்கூடிய பிரசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள் தான். இது வந்து ஒரு விதமான கெமிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாக்கெட் உணவுகள்ல பிஸ்பெனால் ஏ அதுக்கப்புறம் தாலேட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நச்சு ரசாயனங்கள் தான் அதிகமா கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனங்கள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. இந்த ரசாயனங்கள் என்ன ஆகுது பெண்களுடைய உடம்புக்குள்ளது இருக்கக்கூடிய தண்ணியை தேங்க வச்சு முகம் வீங்கிறது, கை கால்கள் குடைச்சல் ஏற்படுறது, சின்ன வயசுலேயே வந்து பிளட் பிரஷர் வந்து அதிகமாகிறது, இதெல்லாம் வரதுக்கான காரணமாக அமைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு குறிப்புகள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமான மன அழுத்தம் அதிகமாக அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பாக்கெட் சிப்ஸை இல்லை பிஸ்கட்டை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது என்னாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பசியை வந்து அடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அவங்களுடைய உடம்புக்கு அவங்களே தீங்கு விளைவிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஃபேஷனாக மாறிட்டு இருக்கு. யதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா பசிக்கும் போது பாக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வைக்கக்கூடிய அந்த பொறி உருண்டை இருக்கும், வறுத்த கடலை இருக்கு, இல்லைனா ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து இந்த பாக்கெட் ஐட்டம் விரும்புறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. நேர்களே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சிலே ஏக தசக் ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணாமா பகுதியில் நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேவதி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சு பேச போறாங்க. சோ அவங்க கிட்ட நாம தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். ரேவதி மேம், வணக்கம் மேம். நீங்க வந்து இப்போ யோகா தெரபிஸ்டா இருக்கீங்க அப்படின் போது, நிறைய பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின் போது, யோகா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லும் போதுதான் டாக்டர்கள் வாழ்க்கையில் அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் எல்லாருக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னு போது நிறைய பேருக்கு யோகா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போது காமனா இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக பெ
4: என்ன ஸ்டார்ட் பண்றது, நம்ம லைஃப் இப்படியே போதே, ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது குழந்தை பிறந்து, நம்ம லைஃப் இப்படியே போதேன்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருக்கலாம், ஒரு 40 இயர்ஸா இருக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கான எல்லா பெண்களுக்குமே ஒரு திறமை இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. திறமை இல்லாதவங்க, ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவினிங் டியூஷன் எடுங்க. ஏதாவது டைம் கிடைச்சா பக்கத்தில் ஏதாவது பிளே குரூப்புக்கு, உங்களுக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்குதுன்னா பிளே குரூப்க்கு வேலைக்கு போங்க. இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா, ஒரு ஸ்டிச்சிங் ஷாப் ஒன்று வைங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க, பட் என்கேஜாக இருங்க. நீங்கள் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் யோசிக்கும் போது உங்களோட வயசு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. 40 இயர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 40 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். 40 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. பசங்க நாளைக்கு வளர்ந்துருவாங்க, அப்புறமா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். பசங்க வந்து ஒரு 8th 9th வரையும் தான் அம்மா அம்மான்னு பின்னாடியே சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டு உங்களால் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போட்ட கையோட நீங்களும் அப்படியே உங்களோட கெரியர் நோக்கி போயிடுங்க.
5: பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெண்கள் கேட்டு இருக்கீங்க அப்படின்போது, இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைமில் இருக்கீங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது, அவங்கள அனுப்பி வச்சுட்டு அவங்கள சைட் பை சைட் அவங்கள பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச துறையில் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து குடும்பத்தை ஆண் பெண் ரெண்டு பேருமே பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்போது, கண்டிப்பாக இதெல்லாம் அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்போது அவங்கள பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்றது அப்படின்ற ஒரு பிரஷர் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த பிரஷரை நீங்க ஆரம்பத்துல ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து குடும்பத்தோட தேவை அதிகமாகுது அப்படின் போது, அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த பிரஷரை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றது இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்றது, இது எல்லாமே கத்துக்க முடியும் அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. நானுமே அதான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால இதெல்லாம் சமாளிக்கிறது ஈஸி ஆயிடும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்றத நானுமே நிகழ்ச்சியின் மூலமாக பெண்கள் எல்லாருக்கும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம கூட வந்து ரேவதியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான். யோகா தெரபிஸ்டா இருக்கக்கூடிய ரேவதி மேம் தான் பேசியிருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்து இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில யோகா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருந்தது, அவங்க எப்படி யோகா தெரபிஸ்டா ஆகினாங்க, ஒரு எம்பிஏ படிச்ச ஒருத்தங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமேட்டு எப்படி யோகா தெரபிஸ்டா ஆனாங்க, அதுக்கப்புறமேட்டு எப்படி அவங்க வாழ்க்கையை கடந்து வந்தாங்க, நிறைய பேருக்கு எப்படி இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்து இருந்தாங்க. மேம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட உங்களுடைய லைஃப் ஜேர்னியா இருக்கட்டும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. சோ லேசா லேசா நிகழ்ச்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னு போது, சோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு?
3: என்னால் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய நான் சொல்லியிருக்கேன் உமன்ஸ்க்கு. நான் இது வந்து பெருசாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. நான் வந்து என்னோட கிளாஸை நான் போய் எப்படி கண்டக்ட் பண்ணுவேனோ அதே போல தான் வந்திருக்கேன், அதே போல தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. நலம் யோகா எப்போவுமே உமனை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நான் ரேவதி, நலம் யோகா சென்டரோட ஓனர். நீங்கள் எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உமன்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களோட ஹெல்த் வைஸும் சரி மென்டல் ஹெல்த்துக்கும் சரி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். சோனா எஃப்எம் ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. திறமையான உமன்ஸ் அடையாளம் கண்டு கொண்டு வந்து இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கறது எங்களுக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் தான். நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ரீச் எல்லாம் எனக்கு நானே அதை நோட் பண்ணலை. இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது பேசும்போது ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு நிறைய உமன்ஸ் ரீச் பண்ணலாங்கிற ஐடியாவே இப்போ நீங்கள் எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க. லேசா லேசா வந்து உமனை பேஸ் பண்ணி ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஷோ வந்து ஆக்சுவலி சேலம்ல என்னென்ன உமன்ஸ் நம்ம எல்லாமே பிரிஞ்சிருக்கோம்ல, நம்மளெல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு ஷோவா தான் நான் இதை பாக்குறேன். உங்களுக்கு இப்போ ஒரு யோகா கிளாஸஸ் தேவைப்படலாம், ஒரு ஸ்டிச்சிங் கிளாஸ் தேவைப்படலாம், ஒரு பேக்கிங் கிளாஸ் தேவைப்படலாம். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ நீங்க இந்த கிளாஸ் இந்த ஷோ மூலமா உங்களுக்கான ஒரு பர்சனை செலக்ட் பண்றதுக்கு இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லேசா லேசா இதே போல நிறைய உமன்ஸ் அடையாளம் காணணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ.
2: கண்டிப்பா மேம், ஏன்னா லேசா லேசா நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியத்துவமே அதுதான். பெண்கள், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹோம் பேக்கிங் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் உமன் ஆண்டர்பிரனரா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இப்படி எந்த துறையில பெண்கள் சாதனை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் லேசா லேசா நிகழ்ச்சி அடையாளம் காணும் அப்படின்றத நானுமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா எல்லா நேயர்களுக்கும் வந்து ஒரு முறை நான் தெரிவிச்சிடறேன். சோ நீங்களுமே வந்து நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில பேசணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லணும் நினைக்கிறாங்க, மறக்காம நீங்களுமே வந்து சோனா எஃப்எம் நம்பரான 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம நீங்களுமே வந்து லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பேசிட்டு லேசா லேசா மனசு லேசா லேசா ஆகி போவீங்க நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்த நேயர்களே, நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போலாம் நேயர்களே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறையன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து

ஐஃபோன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் எஃபெக்ட். அந்த கிளாஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் எந்த ஆப் ஐ மீன் ஐஃபோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த கிளாஸ் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் எஃபெக்ட் எப்படி நம்மளோட கண்ட்ரோல் சென்டரில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் இதை நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் மொபைலில் ரைட் சைடு டாப்பில் இருந்து மேலேருந்து அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் செட்டிங் சிம்பிள் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும். அந்த மூணு புள்ளியை தொட்டு கஸ்டமைஸ் குவிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஃப்ரோஸ்டட் கிளாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் எஃபெக்ட் கிடச்சிடும். கண்ட்ரோல் சென்டரில் எப்படி ஐஃபோனில் இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கும் வந்து சூப்பரான ஒரு கிளாஸ் எஃபெக்ட் கிடச்சிடும். ரொம்பவே ஒரு அருமையான ஃபீச்சர் இது. இது நிறையா ஃபோனில் இல்லை. நீங்கள் ஐஃபோனில் இருக்கிற மாதிரியே ஃபீச்சர் வந்து உங்கள் ரியல்மி மொபைலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சூப்பரான எஃபெக்டை ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து கண்ட்ரோல் சென்டரில் மேலே இருக்க இந்த மூணு புள்ளியை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பரான ஒரு ஆப்ஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க இது பாக்கரேனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதனால் பாட்டு கேட்டு திரும்ப நிகழ்ச்சியில் நினைஞ்சு எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 97.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920ல் இருந்து 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு அதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர
0: அது ஒண்ணும் இல்லடா அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்
0: அது கூட பரவாயில்லாம் இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க என்னதான் சொல்ல வர
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற எந்த சோனடா சொல்றாங்க
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே திவாகரும் கூட பேசிக்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ஒரு சாமியான விஷயம் கேட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்களா என்கிட்ட இந்த டெக் குரு நிகழ்ச்சியில் அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சமயம் ஒர்க் அவுட் ஆகுது பக்கம் சூப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லது பக்கம் நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் 2 சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அதாவது பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும் இதனைத் தொடர்ந்து மக்களே இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேஜெட்டாக கொண்டு வந்திருக்கேன் அது என்ன ஸ்மார்ட் கேஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஒரு 25,000-30,000 ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மொபைல் இது என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய T5 Pro அப்படிங்கிற மொபைல் தான் இது இந்த T5 Pro மொபைலில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஃபஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டோ கோர் ப்ராசஸர் இது இந்த மாடலில் உங்களுக்கு வந்து 8GB ரேமும் இருக்குது 12GB ரேமும் இருக்குது நீங்கள் எந்த வேரியன்ட் வேணுமோ வாங்கிக்கலாம் இதில் 6.83 inch பெரிய அமோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது பெசில்லெஸ்ஸாகவும் இருக்குது சைடில் இருக்க பெசில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இல்லை ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க பின்னாடி உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க 50MP ப்ரைமரி கேமராவும் 2MP டெப்த்து கேமராவும் கொடுத்துருக்காங்க 4K 30fps உங்களால் வீடியோ எடுக்க முடியும் முன்னாடி உங்களுக்கு 32MP சூப்பரான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த மொபைல்லே ரொம்ப பிடிச்சது இந்த பேட்டரி தான் சூப்பரான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க அது கூட உங்களுக்கு 90W குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டு வருது இந்த மொபைலில் உங்களால் சி டைப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் டூயல் சிம் சப்போர்ட் இருக்குது உங்களால் ரெண்டுமே நானோ சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் 5G மொபைல் தான் இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 128GB வேரியன்ட்லேயும் இருக்குது 256GB இருக்குது இதில் இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது மெமரி கார்டு போட முடியாது அது இல்லாமல் இந்த மொபைல் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோட வருது மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது ஏன்னா இதில் அமோல்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி உங்களுக்கு 2 டுயல் கேமரா செட்டப்போட உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டும் வந்துடுது சூப்பராக இருக்குது மொபைல் பார்க்குறதுக்கு சைடில் பெசில்ஸும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு அருமையான டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் இப்போ தற்போதைய விலையாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயாக இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணுற வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் இது நீங்கள் எடுக்கிறப்ப மேபி விலை ஏறி இருக்கலாம் இல்லை இறங்கியிருக்கலாம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு பாட்டை கேட்டு வாங்க மக்களே பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நிகழ்ச்சியில கேட்கறீங்களே இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது புரியல, உதவியா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய 9787710178 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து பாக்கறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்றதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இப்ப பேச போறோம். யார் அவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இருக்காரு. அவர்கிட்ட நாம் பேசிடலாமா
1: பாலகவி? இப்போ ஸ்கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில் பேசின ஸ்கேம்ஸ் பற்றி கூட ஆகட்டும், இப்போ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணி பார்ட் டைம் ஜாபு இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஸ்கேம்ஸ்லேயே நிறைய இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை யாரை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, என்ன மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் இதில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்களா?
2: ஓகே, இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் எதுலலாம் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாளிகளுக்கு தான் அதிகமா வரும். இன்னொன்னு, காசு போட்டு காசு எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசையில இருப்பாங்கல்ல, பேராசையில, அவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து பொருந்தும். இப்போ வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், நீங்க ஸ்டாக்ஸ் எதுவும் யூஸ் பண்றீங்களா? ட்ரேடிங்
3: இல்ல இல்ல ப்ரோ,
2: அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி ரைட், ஓகே, நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் சொல்றேன்.
3: ஓகே,
2: இப்போ இந்த ட்ரேடிங்கோட கான்செப்ட் ரொம்ப பெருசு, சிம்பிளா பார்ப்போம். நான் என்ன செய்றேன், ஏதோ ஒரு கம்பெனியை நம்பி ஒரு பணம் கொடுக்குறேன். நான் பணம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, என்னைய மாதிரி நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க. இப்படி இப்போ ஒரு பொருள் ஏலத்துல விற்கிற மாதிரி வச்சுக்குவோம், ஓகேங்களா? ஒரு பொருள் வந்து 10 ரூபா, நான் என்ன செய்றேன் அப்படின்னா, 10 ரூபா இல்லாமல் 20 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு ஏலம் கேட்டு வாங்குவேன். எவ்வளவு தூரம் ஹைல ரீச் ஆகுதோ அப்ப வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த பொருளை வந்து வித்துட்டு போயிடுவேன் ஏலத்துல. இப்ப இது அப்படியே ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பொருளுக்கு இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை மக்கள் அதிகமாக போட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளவு தூரம் அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், கரெக்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் வந்து ஸ்டாக்ல நடக்குது.
0: சூப்பராக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க பாலகவி. ஆக்சுவலாக யாரை டார்கெட் பண்ணி இந்த ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி, என்ன மாதிரி ஸ்கேம் நடக்குது, ஸ்டாக்னா என்ன, அதில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி லைட்டாக சொல்லியிருக்கீங்க. அதாவது மக்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் மெசேஜ் வரலாம். நீங்கள் வந்து 100 ரூபா அனுப்புங்க, அது 200 ரூபாயாக மாற்றித்தரேன், 2000 ரூபா அனுப்புனீங்கன்னா 4000 ரூபாயாக மாற்றித்தரேன், 6000 ரூபா அனுப்புனா 12000 ரூபா அப்படிலாம் மாற்றித்தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் மெசேஜ்லாம் வரும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி மெசேஜ்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உங்களோட ஆசையை தூண்டுறதுக்காக தயவு செஞ்சு அந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்த்து படித்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்குள்ளே போய் அதை ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்க்க வேணாம். அதில் அமௌண்ட்டும் தயவு செஞ்சு நம்பி போட்டுறாதீங்க. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்கறேன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இணைஞ்சிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு, ரொம்ப நன்றி பாலகவி. மக்களே இப்போ உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.
4: என்னடா டேய் போடா

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகிறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல்மீ இல்லை ஓப்போ மொபைல் வச்சுருக்கும் பட்சத்தில் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான செமையான ஒரு ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆப்புன்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக். நீங்கள் ரியல்மி மொபைலில் உங்களோட பேட்டரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது என்னன்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ரியல்மி மொபைலில் பேட்டரி சீக்கிரமாக எனக்கு வந்து ரிப்பேர் ஆகக்கூடாது, பேட்டரியோட கெப்பாசிட்டி சீக்கிரமாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாமல் ரொம்ப நாள் வரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே பேட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா திரும்ப அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பவர் சேவிங் செட்டிங்ஸ், பேட்டரி ஹெல்த், சார்ஜிங் செட்டிங்ஸ், ஃபோன் கூலிங் அப்படின்ட்டு. அதில் பேட்டரி ஹெல்த்துக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பேட்டரி சீக்கிரமாக ரிப்பேர் ஆகாமல் இருந்து தடுக்கிறதுக்காகவும், பேட்டரியோட கெப்பாசிட்டி நிறைய டைம் நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு குறைஞ்சிரும்னா ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காது. அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இது வந்து தடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அது கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் சார்ஜிங் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கீழே ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த இது வேணுமோ, எந்த பொசிஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 80 ஸ்டார்ட் ஆகும், 80, 85, 90, 95, 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட சார்ஜிங் லிமிட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ வந்து டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நம்ம எல்லாரும் ஜாலியாக இருந்த ஒரு பருவம் அப்படின்னா நம்ம குழந்தை பருவத்தை வந்து சொல்லலாங்க. இப்போ நான் எதுக்கு டக்குன்னு இதை பற்றி ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இதை வச்சு தான் கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, குழந்தை பருவமாக இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணீங்க, அதாவது குழந்தை பருவத்தில் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சம ட்ரெண்டிங்காக சம விரலாக போயிட்டுருக்கு. ஸோ வாரத்தோட முதல் நாளான இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் செம பேசுபொருளாக இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்படிலாம் வேலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்படி ஒரு வேலை வந்து இப்போது வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? இப்போது நமக்கே வந்து தெரியும் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு பயங்கர அசுர வேகத்தில் வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஏஐ மூலிமா வந்துட்டு ரோபோக்களுக்கு ட்ரைனிங்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இடங்களில் இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டு வேலைலாம் செய்கிறாங்கள, அப்படியே வீட்டு வேலை செய்கிற பெண்கள் தலையில் மொபைலை கட்டிக்கிட்டு அவங்க என்னென்ன வேலைலாம் செய்கிறாங்களோ அதை வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணிவிட்டால் ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ சென்னையில் இந்த மாதிரியான ஒரு ஜாப் இப்போது சம ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவில் பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னங்களா இப்படிலாம் வந்து ஜாப் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டோன்னே பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் से बिजली பில் ஜீரோ करने का भी है।
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?

0: நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் உங்கள் கூட இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின், அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: என்ன விஷயம்?
3: நான் ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கேன். நான் யாருன்னு கண்டிப்பா இந்த உலகத்துக்கு காட்டுவேன்.
2: அட சாமே, ஆர்சிபிக்கே ஒரு காலம் வரும்போது தக்காளி, உனக்கு ஒரு காலம் வராதா?
3: எனக்கான டைம் வரும்னு தான் பாக்குறேன், ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது.
2: என்னது, போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா?
3: ஆமா, கேம் விளையாடக்குள்ள போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. நான் கூட உனக்கு ஒரு ஐடியா வந்து வாழ்க்கையில உருப்பிடுவேன்னு நினைச்சேன். ஏன், நான் உருப்பிடக்கூடாதா?
2: லைஃப்ல உன் பிளான் தான் என்ன?
3: ஜாலியா இருக்கணும், டிராவல் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்.

இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களோட குழந்த பருவத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்த பயங்கரமா இப்போ மிஸ் பண்றீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய பேர்லாம் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சதீசன் தான் மாசநாயகம்பட்டியிலேருந்து கால் பண்ணி அவரு அவரோட குழந்தை பருவத்துல என்ன ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, 90s கிட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு சீரியல் வந்து வரும், ஜீம் பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீரியல் வந்து வரும். அந்த சீரியலோட ஹைலைட்டாக என்ன அப்படின்னா, ஒரு பென்சில் இருக்கும், அந்த பென்சிலில் நம்ம என்ன வரைஞ்சாலும் அது அப்படியே நமக்கு லைவாக வந்து கிடச்சிருமா. ஸோ இந்த ஒரு பென்சில்லாம் வந்துட்டு எக்ஸிபிஷனில் வாங்குவாங்களாம், வாங்கி அப்படியே வந்து வரைஞ்சி பார்ப்பாங்களாம். ஸோ அந்த ஒரு காலம் அப்படின்றதே நான் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீசனா ரொம்பவே சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 90s கிட்ஸுக்கு நிறைய ஃபேவரட்டான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான சீரியலே டிவி ரியாலிட்டி ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ நம்ம சதீசன்னா வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாரா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்டுக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு சம ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கே. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா. அதெல்லாம் கேள்வி போடும்போது எப்படி தெரியுமா இருந்தது, அட யாருப்பா இவர், கடமை கண்ணியம்னு இருக்கிறாரு, வேலை பார்க்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நடந்தது என்ன அப்படின்ட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருப்போம், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எங்கேயாவது ஒர்க் ஃப்ரம் பைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது ஒர்க் ஃப்ரம் பைக்கா, ஒன்றுமே புரியல இல்லை. ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஹைதராபாத்தில் ஒரு எம்ப்ளாயி ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பைக்கில் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன பெண்டிங் வரைக்குன்னு தெரியல, பைக்கில் போயிட்டு இருந்தவரே சடனாக லேப்டாப்பை எடுத்து பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஆஃபீஸ் ஒர்க்காக அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு ரோட்டில். இதை பார்த்த ஒரு கார் டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யார் இப்போ இவர் இவ்வளோ கடமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் செம்ம பேசப்பொருளாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பாருங்கள் ஒர்க் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் ரோட்டில் போகும்போது இப்படி அங்கே ஒர்க் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துருக்கும். இப்போ நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம், நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக, இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்களாம் வந்து ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக வந்து ஒர்க் பண்ணுங்கள், ரோட் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார், அந்த நான் இல்ல சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பாக்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமா எத்தனை எழுத்துன்னு
2: கேட்டேன். என்ன சார் அப்படின்னா, மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்குல இவ்வளவு வீக்கா இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: அப்பா, இந்த மொபைல் சார்ஜர் வயர் கிழிஞ்சிருக்கு, இதை ஏன் இன்னும் யூஸ் பண்றீங்க?
1: அதான் சார்ஜ் ஆகுதுல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை?
0: சார்ஜ் ஆகுதுன்னா அது பாதுகாப்புன்னு அர்த்தம் இல்லப்பா. அது நல்லா இருந்தா தான் பாதுகாப்பு. ஒருவேளை டேமேஜ் ஆகி அதுல இருந்து கூட ஷாக் அடிக்கலாம். அது மட்டும் இல்லப்பா, ஈர கையோட சுவிட்ச் ஆன் பண்ணாலும் சேஃப்டி இல்லதான்.
1: அப்படியா? அது தெரியாம குளிச்சுட்டு வந்து ஈர கையோட நிறைய வாட்டி சுவிட்ச் எல்லாம் போட்டுருக்கனே.
2: அதாங்க தப்பு. கைகளை வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தணும்.
1: சரிப்பா, இனிமே நான் கவனமா இருந்துக்கிறேன்.
3: சேதமடைந்த வயர்களை பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் மின் சாதனங்களை தொடாதீர்கள். மின்சார பாதுகாப்பை கடைபிடித்து விபத்துகளை தவிர்ப்போம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ வந்துட்டு உங்களோட குழந்தை பருவத்துல என்னென்ன விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கஸ்தூரி அண்ணா வந்து கால் பண்ணியிருந்தாரு திருப்பூர்லேருந்து. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவங்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கஸ்தூரி அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சின்ன வயசில் அந்த கல்வி முறை அதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு தாமோதரன் அண்ணா சென்னையில் இருக்கிறாருல, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவருக்கு சின்ன வயசில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து தவறிட்டாங்களாம் அவர் ரொம்ப ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போதே. அதுக்கப்புறமா அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரன் அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம கஸ்தூரி அண்ணாவும் தாமோதரி அண்ணனாவும் சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட சின்ன வயசில் என்னென்ன விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நானும் எதுக்கோ வெயிட் பண்ணவங்களை பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு வெயிட்டிங்கை நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது நம்ம கேபு இல்லைன்னா டாக்ஸிலாம் புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா வெயிட்டிங் சார்ஜ் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து பயந்து கேப்லாம் புக் பண்ணி போவோம். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு, ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் வெயிட் கூட பண்ணுங்கண்ணா, ஆனால் நான் இதை முடிச்சுட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேபுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்டர்வியூ போயிருக்காங்க போல, இன்டர்வியூ போகிறதுக்காக கேப் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் வாசலில் கேபை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்துட்டு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து டிரைவர் தெரியும் பார்த்து கேட்டுட்ருக்காரு, என்னங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, நீங்கள் இன்னும் இறங்கலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இல்லைண்ணா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங் சார்ஜ் கூட போட்டுக்கோங்க, ஆனால் நான் மேக்கப் போட்டு கீழே போயிடுறேன்னா அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்தாங்க. அதை வந்துட்டு வீடியோவாக எடுத்து அவர் வந்து சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருந்தார். அதுவுமே கேட்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நார்த் இந்தியா சைடில் இருக்குல்ல, நார்த் இந்தியா சைடில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள்ல சமபேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633330.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 735820 1234.
3: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன், ஏதாவது ஒன்று
4: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
5: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும், எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
4: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
5: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
4: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
4: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
6: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8
8: இது வாலிப வயசு.
9: என்ன இது வாலிப வயசு?
10: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ இதை தாண்டி நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீஃபன் பிரதர் தாங்க. இவர் வந்துட்டு நெல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம அப்படியே வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டு யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை நீங்கள் வந்துட்டு அவங்க பண்ண சாதனைகளை மக்கள் முன்னாடி வந்து காட்டியிருக்கீங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கர பேசு பொருளாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஃபேமிலி சைடில் எப்படி இப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு?
11: வீட்டில் அவங்களுக்கு ஹாப்பி தான். அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் அதான் சொன்னல, அவங்ககிட்ட ரொம்ப இது யோசிச்சாங்க. போக போக அவங்களுக்கு அதோட புரிதல் வந்துட்டோம். இப்போ அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க.
10: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கே. எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணால் கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸ்டீஃபன் ப்ரோ, இப்போ சோஷியல் மீடியாக்குள்ளே நிறையா கிரியேட்டர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்படி உள்ள வர கிரியேட்டர்ஸு ஃபஸ்ட்டு எதை ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்திருக்கா? அது வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க பிரதர்?
11: இது வரைக்கும் நெகட்டிவ்ல நாங்கள் சிக்கவே இல்லை. அதாவது நெகட்டிவ் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது நினைச்சோம். அரசாங்கம் சில விஷயங்களில் இப்போ ஒரு சாலை போடலை அப்படின்னா நாங்கள் சாலை போடலைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம்னா ஒரு 5 நாள் கழிச்சு நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்துல சாலை இருந்துச்சு. அதாவது நாங்கள் லாஸ்ட்டாக போட்டு ஒரு 3 வீடியோ போட்டோம், அதில் 2 வீடியோ நடக்கல. அது வந்து நெகட்டிவ் தான். அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவ் தான், ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயங்கிறனால மக்கள் சப்போர்ட் இருந்தால் இதில் நெகட்டிவே இதாகாது. ஒருவேளை நம்ம நெகட்டிவ்ல நம்ம தெரியாமல் சிக்கிட்டோம்னா மட்டும்தான் இதில் பிரச்சனை வரும். இது வரைக்கும் நெல்லை பிடிமகன் டீம் இது வரைக்கும் நெகட்டிவ்ல எங்கேயுமே சிக்கலை. நெல்லையில் ஒரு நல்ல நேம்ல நம்ம இருக்கோம். நெகட்டிவ்னு ஒன்று இப்போதைக்கு இல்லை. அதாவது இதுக்கப்புறமும் நாங்கள் நெகட்டிவ்குள்ளே போக மாட்டோம்.
10: சூப்பர் சூப்பர் ப்ரோ, கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எதை ஃபேஸ் பண்ணுவாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த நெகட்டிவிட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேஜ்லாம் கொண்டு போனீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து வராதுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு சில இடத்துல தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது வரலாம். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அடுத்தடுத்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ இல்லை அடுத்தடுத்து உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா வேறு லெவலுக்கு வந்திருக்கும். நாம் இன்னும் தொடர்ந்து நம்ம ஸ்டீஃபன் பிரதர்கிட்ட நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கு. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா கிரியேட்டரோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட யார் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டீஃபன் பிரதர் தான் வந்து இணைஞ்சிருக்கிறாரு நல்லை குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, இப்போ புதுசாக சோஷியல் மீடியாக்குள்ளே நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் உள்ள வந்துட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி புதுசாக வர கிரியேட்டர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்று இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரீச் கிடச்சதுக்கப்புறம், இல்லை எக்ஸாம்பிள் ஒரு 10K வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களே அவங்க ஒரு செலிபிரிட்டியாகவும் அந்த மாதிரி ஒரு பெருசாக திங்கிங்கில் பண்ணிக்கிறாங்க. நம்ம என்றைக்குமே அந்த லெவல் இல்லை. நம்ம வந்து ஒரு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம அந்த ஃபீல்டில் நின்னோம்னா மக்கள் நம்மளை ரொம்ப நாள் அந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. என்னைக்கு நமக்கு ஒரு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து வந்ததை நம்ம என்னைக்கு மறந்துடுமோ, அடுத்த அந்த இது மாறுறோமோ, நம்ம கேரக்டர் நம்ம மாத்தி நம்ம வேற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு அதுல அடி வாங்கும். இன்னொன்னு என்ன, ஸ்டார்டிங்ல பண்ற மிஸ்டேக்ஸ் அந்த ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு வராங்கல்ல, வந்துட்டு திரும்ப உடனே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களோட கன்சிடென்ஸ் இல்லை. இப்ப நாங்க சொன்னோம்ல அவங்களுக்கு, நான் ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து எனக்கு என்ன இன்கம் வந்தாலும் மாசத்துக்கு எனக்கு ஒரு 12-15,000 எனக்கு செலவாகுதுன்னு சொன்னல, இந்த செலவு பண்ண அவங்க ரெடியா இருக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகக்கூடாது. இப்போ ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்கன்னா இது நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும், அந்த அதுக்கான டைம் வந்து முடியும். இப்போ இந்த இப்போ ஒரு 5 வீடியோ போடுறேன்னா அந்த 5 வீடியோக்கான டைம் முடியும். இதுக்கப்புறம் வந்து மக்கள் வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி மக்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இவங்க அப்டேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் கரெக்டாக பண்ணாங்கன்னா இந்த ஃபீல்டில் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கோம். ஒரு 3 மாசத்துல 65,000, அதாவது நான் ஒரு லாஸ்டா போட்ட ஒரு 2 கண்டென்ட்ல மட்டுமே எனக்கு ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ்.
3: சூப்பர் ப்ரோ, நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு இது வந்துட்டு ஒரு ட்ரீமாவே வந்திருக்கும், ஆனா உங்களுக்கு அது சீக்கிரமாவே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். இப்போ நம்ம பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டீஃபன் பிரதர்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அது வந்துட்டு 100% உண்மை. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் டு அர்த்தா பீப்புளுக்கு கைண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹைல வந்து இருக்கும். அது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி டவுன் டு அர்த்தா ரொம்ப கைண்டா வந்துருங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம ஸ்டீஃபன் பிரதர் இருக்கார்ல, அவருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நம்ம சதீஷ் அண்ணா மாஸ்நாயகம்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா தாமோதர் அண்ணா சென்னையிலேருந்து, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணெல்லாம் கால் பண்ணி அவங்களோட குழந்தை பருவத்தில் என்னென்ன விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லி கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் யானை டாக்டர் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். அதிகாலையிலேயே டெலிபோன் மணி ஒலித்தது. கேசவன் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் எடுத்து காதில் வைத்தவுடன், ஐயா டிஎஃப்ஓ வந்துட்டாங்க, வர சொன்னாங்க அப்படின்னு தகவல் வந்தது. வேகமாக கிளம்பி ஜீப் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போனார் கேசவன். அது கரடுமுரடான ஒரு பாதை, ஒரு மேடான பகுதிக்கு கீழே வரக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அங்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ அவரும் ஊழியர்கள் வன ஊழியர்களும் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. கிட்ட போயிட்டு டிஎஃப்ஓக்கு ஒரு சல்யூட் பண்ணிவிட்டு அவர் ஒன்றும் கேட்கல, ஏன் லேட்டு அதெல்லாம் கேட்கல. அப்புறம் பக்கத்தில் ஊழியர்கிட்ட வந்து, இன்னும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேசவன் கேட்டார். யானை டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பள்ளத்தில் ஒரு குப்பை மேடு போல கருமையாக இருந்தது, அதில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். என்னென்னு கொஞ்சம் கீழே இறங்கி போய் ஊழியர்களோடு பார்க்கும்போது அங்கே ஒரு யானை இறந்து கிடந்தது. அது உடல் அழுகி போயிருந்ததுனால உள்ள புழுக்கள் எல்லாம் இருந்தது. அந்த யானை டாக்டர் அப்படின்னு சொல்கிறவர் கையில் உரைகளை போட்டுக்கிட்டு அதை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு இருந்தார் உடல் பாகங்களை. அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் அங்கேயே பண்ணுறதாக சொன்னாங்க. இவருக்கு இதெல்லாம் புதுசு, இப்போ தான் வேலைக்கு வந்து 2 மந்த்ஸ் ஆகுது. அந்த புழுக்களை பார்த்த உடனே ஒரே வாந்தி ஆயிடுச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அப்புறம் வன ஊழியர்கள் அவரை தூக்கிட்டு போயிட்டு ஜீப்பில் ஏற்றி அவர் ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. கேசவனுக்கு இந்த டாக்டரால் எப்படி இதெல்லாம் முடியுது, நம்ம பார்க்கவே அருவருப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவர் இறங்கி அவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படின்னு ரொம்ப மரியாதை வந்துருச்சு அவருக்கு. அவர்கிட்ட பேசணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை. பல முறை அவர் இருக்கிற இடத்த தாண்டி போயிருக்காரு, ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் அவர்கிட்ட பேசுறதில்ல. ஒரு நாள் அவரும் எதிரில் வந்தார், இவர் இப்படி போனார். அவர் பார்த்து ஒரு புன்னகை செய்து ஒரு கையாட்டினார், ஆனால் இவர் எதுவுமே செய்யலை. அதாவது ஒரு அதிர்ச்சி மாதிரி அவருக்கு. பார்த்த உடனே பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சி இருந்த ஒருத்தர் நேரில் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க. அப்புறம் அவர் தாண்டி போன பிறகு தான் நினச்சார், ஐயோ நம்ம கையை கூட அசைக்காமல் விட்டுட்டோமே நினைப்பார். ஓ அதிகாரிங்கிற ஆணவமா அப்படியே தான் நினச்சிக்குவாரா, இல்லை ஒரு நாள் பார்த்து அதுக்கு சாரி கேட்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாரு.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வலது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா, இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை.

0: திங்கட்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
2: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
3: பல முறை அவரை கடந்து போவாரு அந்த இடத்த, ஆனா அவர் சந்திக்கிற மன திடம் வந்து அவருக்கு வந்ததே கிடையாது. ஒரு நாள் இவர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஏதோ சத்தம் கேட்டது. பார்த்தா பெரிய ஒரு பருந்து கிளையில உட்காந்துருக்கு. பருந்துகள் எப்பவும் தனியா இருக்காது காட்டுல. பெண் பருந்து எங்கேயாவது இருக்காதுன்னு பார்த்தா கீழே உட்காந்துட்டு இருந்தது. ஓ அப்படின்ட்டு அவர் சரி அப்படின்னு இந்த பக்கம் வரும்போது கையில சுரி அப்படின்னு, ஆனா ஒன்றும் பூச்சியோ எதுவுமே ஓடல. ஆனா நேரத்துக்கு நேரம் இந்த எரிச்சல் அதிகமாகிட்டே போச்சு. ஒரு ஜீப் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போயிட்டாரு. அங்க தன்னுடைய உதவியாளனை கூப்பிட்டு டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரியா, கையெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்கு, என்னால டிரைவ் பண்ண முடியாதாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தூரம் எதுக்குங்க, என்ன பண்ணுச்சு அப்படின்னாரு. ஏதோ வந்தேன், ஒரு செடியில் மோதன மாதிரி இருந்தது, பார்த்தா இப்படி இருக்கு அப்படின்னாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த செஞ்சட்டியாக தான் இருக்கும், அது பட்டுதுன்னா எரியத்தான் செய்யும், நம்ம வேணா யானை டாக்டர்கிட்ட போயிடலாங்களா அப்படின்னாரு. யானை டாக்டர் விலங்குகளுக்கு வைத்தியம் பார்க்குறவர், நம்மளுக்கு என்ன பண்ணுவார், அட இங்கே இருக்கிற பழங்குடியெல்லாம் அவர்கிட்ட தானே வந்து வைத்தியம் பார்க்குது, எங்களுக்கே ஒன்றுன்னா அவர் தாங்க மருந்து கொடுப்பாரு, வாங்க நல்லா பண்ணிவிடுவார் அப்படின்னு அவர் சொல்ல, சரி வேற வழி இல்லை இந்த இடத்துல தான் அவர் தான், அவர் தான் நம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு அந்த ஊழியர் வண்டியை ஓட்டிக்கிட்டாரு. இவர் உட்காந்துக்கிட்டாரு, அவங்க கிட்டே போயிட்டு இறங்கி போனால் அது பெரிய ரம்மியமான சூழ்நிலை மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாரு, அதில் சில மான்கள் அடைச்சி வச்சுருந்தாரு, ஒரு யானை ஒன்று அங்கே இருந்தது. போய் ஐயா ஆஃபீஸர் வந்திருக்காரு, கையில் ஏதோ எரிச்சலுங்கிறாரு, செஞ்சுட்டி தான் ஒட்டிருச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வலி தாங்க முடியாமல் துடிக்கிறாரு, அதான் கூட்டி ஆந்தேன் அப்படின்னு சொல்ல அவர் பார்த்து புன்னகை செய்தார். ஏதோ அவர் ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்தார், மருந்தெல்லாம் கலந்துக்கிட்டு இருந்தார். வாங்க உள்ள அப்படின்னு டாக்டர் சொன்னார். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டார் லேட்டாக. அப்புறம் அவரை நேரில் பார்த்ததில் கேட்சவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வழியே தெரியல. அவர் சொன்னார், இந்த வழியெல்லாம் கண்டு நீங்கள் பயந்துக்காதீங்க, அதை நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னா வலிக்காது, எப்படி வலிக்குது அப்படின்னு உணர ஆரம்பித்தோம்னா வலிக்காது அப்படின்னார். ஆமாம் அன்னைக்கு யானையை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது புழுக்களை பார்த்து மயக்கம் போட்டீங்க போல அப்படின்னாரு. எப்படி ஞாபகம் வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கேசவன், ஆமாங்க எனக்கு அது கொஞ்சம் புதுசு அப்படின்னாரு. புழுக்களை பார்த்து நம்ம பயந்துக்கூடாது, புழுக்கள் தான் பூச்சியாக மாறுது, எத்தனை பெரிய வண்டுகள்லாம் நம்ம வீட்டில் கூடு கட்டி இருக்குது அங்கே இங்கேயும் பறக்குது, அதை பார்த்து நம்ம நெரிசல் படுறோமா, அதோட குழந்தை தானே அது, அது குழந்தையாக தான் பார்க்கணும் அப்படின்னாரு. இப்படி அவரோட நெருக்கம் அதிகமாயிடுச்சு. இப்போல்லாம் கேசவன் அடிக்கடி அவரை சந்திக்கிறாரு.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதி மகேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: பெண்ணைகளுக்கு மான்களுக்கு இப்படி எந்த விலங்குகளுக்கு வைத்தியம் பார்த்தாலும் கூட இருக்காரு. இப்பெல்லாம் நெரிசல் ஏற்படுறதில்ல, பிடிக்கிறதில்ல. ஒரு முறை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் வருது. ஒரு வன ஊழியருடைய வந்து பழங்குடியினர் சொல்றாங்க, ஒரு யானை வந்து தனியா நின்றுட்டு இருக்கு, எங்கேயும் போகாம அதை சுற்றி கூட்டமா யானைங்க பாதுகாப்புல இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. சரி சரி, அது என்னவா இருக்கும், காலில் ஏதாவது காயம் பண்ணியிருக்கோம். இங்கே வெளியிலேருந்து மலையை பார்க்க வரேன்னு வரவங்க குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிடுறான். அது யானை காலில் குத்திருச்சுன்னா அது அப்படியே செப்டிக் ஆகி புழு வச்சிரும், அது அப்புறம் நடக்க முடியாது. ஒரு அஞ்சு நாள் நடக்க முடியாமல் நின்றுச்சுன்னா அப்படியே இழைச்சி கீழே விழுந்து செத்துரும். இங்கே வந்து குடிக்கிறவங்களை பார்த்தா நம்ம கட்டி வச்சு அடிக்கணும். நானே பல பேர் விரட்டியிருக்கேன், சவுக்கால் அடித்து விரட்டியிருக்கேன் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். சரி போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போனாங்க. கேட்சவனும் கூட போனார். போய் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இந்த பைனாகுலர் வச்சு பார்த்தாங்க, யானைகள் கூட்டமாக இருக்குது. ஒரு மூங்கில் விளையிற இடம் மாதிரி, அது மூங்கில் சார், அதில் சுற்றியும் யானைகள் நிற்குது. எந்த யானையை பாதுகாக்குதுன்னு மட்டும் தெரியல. இப்போ அங்கேருந்து அவர் சொன்னார், அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு மரத்தடியில் நின்றுட்டுருக்கு, அந்த இடம் கல்லும் கரடுமாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இப்போ இதுக்கு மயக்க மருந்து போடணும். மயக்க மருந்து போட்டால் அந்த இடத்துலேயே விழும், விழுந்துச்சுன்னா கல் கரடுலாம் இருக்குது, காயாயிடும். ஸோ அதை மெதுவாக நம்ம சமவெளிக்கு கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வந்தோம்னா தான் மயக்க மருந்து போட முடியும் அப்படின்னாரு. சரி இங்கே இருங்க, நான் போகிறேன்னு கிளம்பி அவர் போனார். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மயக்க மருந்துலாம் எடுத்துகிட்டு போனார். தனியாவா அப்படின்னு கேசவன் கேட்டார். நான் பார்த்துக்கிறேன், என்ன அவங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா முன்ன ஒரு தடவை கேசவனும் அவரும் ஃபாரஸ்ட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டியை நிறுத்தி சொன்னார். நின்று பார்த்தா நரிகள் சுற்றியும் நின்றுட்டு இருந்தது. நரிகள் இவங்களை தாக்க வரதா கேசவன் நினச்சிக்கிட்டாரு. நீங்கள் இங்கே இருங்க, நான் எட்டி பார்த்து தரேன் அப்படின்னு போனார். அப்போது ஐயோ, நரி கடிச்சிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டாரு. இல்லை இல்லை, நம்ம போனோம்னாவே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு போனார். அப்புறம் அந்த நரிகள் வந்து அவரை மிரட்டினது, அப்புறம் இவர் நின்றுட்டு இருந்தார், அப்புறம் வந்து முகந்து பார்த்துச்சு காலை, அப்புறம் வாழாட்டினது, அப்புறம் அதுவே முன்னாடி நடந்து போச்சு. இவர் அது பின்னாடி போனார். ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இன்னொரு நரி வந்தது. அந்த இடத்துல அது வந்த உடனே கூட்டிகிட்டு வந்த நரி ஓடி போச்சு, அது தொடர்ந்து கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு நரி ஒன்று அடிபட்டு கிடக்குது. அவரை பார்த்துட்டு அவர் வந்துட்டார். சரி போகலாம் அப்படின்னாரு.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: என்ன பாத்தீங்க அப்படின்னு கேசவன் கேக்குறாரு. நரி ஒண்ணு அடிபட்டு இருக்கு, யார் அடிச்சது அப்படின்னு கேசவன். ஏதோ புலிதான் அடிச்சிருக்கோம் போல. சரி, மிருகங்கள் அடிபட்டா நம்ம பார்க்கணும், அது நம்ம கடமை. ஏன்னா முதல்ல அது ஏதாவது தொற்று வியாதியால பாதிக்கப்பட்டிருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தா அந்த வியாதி பரவாம தடுக்கணும். ரெண்டாவது, மனிதனால ஏதாவது இடைஞ்சல் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஆயிருந்தா அவர்களை கண்டுபிடிச்சி நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும். மூணாவது, நம்மளால காப்பாற்ற முடிஞ்சா அதை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொன்னது இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரோட மிருகங்களோட தன்மை இவருக்கு தெரியுது, அதனால் அந்த யானை ஒன்றும் அவரை பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். அவர் போனார் விடு விடுன்னு ஒரு பள்ளத்தை இறங்கி மேலே ஏறி போனார். யானைகள் முதல்ல கூச்சல் பண்ணிச்சு, பிள்ளிருச்சு, அப்புறம் வரவிடாமல் ஓடி வந்து நின்று தடுத்துது. இவர் அப்படியே நின்றுக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் அதுவும் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் என்ன நினைச்சதோ அது வேகமாக ஓடி மூங்க புதரில் மறைஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து சத்தம் பண்ணிச்சு, எல்லா யானைகளும் சத்தம் பண்ணிச்சு. இவர் அதே இடத்துல நின்னார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஓடி மறைஞ்சிருச்சு. அப்புறம் இவர் அந்த யானைக்கிட்ட போனார். அது இவரை பார்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, சத்தம் பண்ணினது. அப்புறம் இவர் வாங்க அப்படின்னு கையாசிச்சார். இவங்களை இறங்கி கேசவனும் அந்த வன ஊழியர்களும் அப்படியே கீழே வந்தாங்க. இவங்க வர்றதை பார்த்துட்டு அது வேகமாக நடந்து வந்தது, நொண்டி நொண்டி தான் வருது. அந்த கல் இருக்கிற இடத்த விட்டு ஒரு சமப்பரப்புக்கு வந்துருச்சு இப்போது இவங்களை துரத்துறதுக்காக. உடனே இவர் என்ன பண்ணார், போதும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னார். அவங்க நின்னாங்க. ஒரு துப்பாக்கி எடுத்து மயக்க மருந்து அந்த ஊசியை டப்புன்னு அது மேலே அடித்தார். அது கொஞ்ச நேரம் நின்று அப்படியே காலை காலை ஆட்டி மயங்கி விழுந்துருச்சு. எதுக்கு வர சொன்னீங்க, எதுக்கு நிற்க சொன்னீங்க அப்படின்னு கேசவன் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் வரத்தை பார்த்தா தான் அது முன்னாடி வரும், சமவெளிக்கு வந்த பிறகு தான் அடிக்க முடியும். சமவெளிக்கு வந்த உடனே போதும் அப்படின்ட்டு, ஏன்னா அதை நான் கூப்பிட்டு வரவழைக்க முடியாது, நம்மளை பார்த்தா தான் அது தாக்குறதுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு நுட்பம் விலங்குகள் மேலே, அந்த ஒரு விலங்குகளுடைய நடவடிக்கை இயல்பில் எவ்வளோ ஒரு நுட்பம் அவருக்கு அப்படின்னு கேசவன் வியந்து போனார். அப்புறம் அந்த யானை சாஞ்சிருச்சு. அந்த காலை பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே தான், ஒரு அரை பாட்டில் பீர் பாட்டில் அப்படி உள்ள முழுசாக போயிடுச்சு காலில். அப்புறம் அவர் கோடாரி மாதிரி ஒன்று வச்சுருந்தார், அது வெட்டி வெட்டி தசையெல்லாம் எடுத்து ஊழச்சதையெல்லாம் வெளியெடுத்து புழுக்கெல்லாம் வெளியேற்றிட்டு அப்புறம் அந்த பாட்டிலை மெதுவாக உருகி உருவி வெளியில் வச்சார். அப்படியே அரை பாட்டில் பூரா உடஞ்சிருக்கு. அவருடைய முகம் கடுகடுப்பாக இருந்தது, கண்கள் சிவப்பாயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி, இதை செஞ்சவனை பார்த்தா நம்ம இதே மாதிரி தண்டிக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் மருந்துகள் கொண்டு போயிருந்தார், பஞ்சு கொண்டு போயிருந்தார். மருந்து உள்ளே ஊற்றி பஞ்செல்லாம் நினச்சி அதுக்குள்ளே அடைச்சி ஒரு சுற்றி ஒரு கட்டு போட்டு வெள்ளை துணியில் நல்லா கட்டி டேப் கொண்டு போயிருந்தார். ஒட்டி அப்படியே கீழே கொஞ்சம் மண் இருந்தது, சேறு மாதிரி, அந்த சேர்த்தள்ளி அதில் பூசிட்டார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: என்ன சேர்த்து வைத்தியம் அப்படின்னு கேசவன் கேட்டாரு. சேர் வைத்தியம் இல்ல, வெள்ள துணிய பார்த்தா யானைகளுக்கு கோபம் வரும், யானைகள் வந்து கட்டை பிரிச்சிரும், அதனால சேர்த்து பூச்சிட்டோம்னா அந்த வெள்ளை நிறம் போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது, அதுக்காக தான் அப்படின்னாரு. அப்புறம் எல்லோரும் கிளம்பி அந்த ஓடையை தாண்டி மேலே பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. யானைகள் ஒவ்வொன்றும் அங்கேருந்து ஓடி வந்தது. வந்துட்டு அந்த கட்டு அதை வந்து தும்பிக்கையில் வச்சு அப்படியே பாசனையை பார்க்குது என்னென்ன. அப்புறம் இவர் அறுத்து எடுத்து போட்டுருக்கார் தசையெல்லாம் ரத்தமெல்லாம், அதையும் பார்க்குதுங்க. தும்பிக்கையில் வச்சு அப்படி என்ன வாசனை வருது அப்படிங்கிறவனை முகர்ந்து பார்க்குது. கேசவன் நல்லாயிடுமா அப்படின்னாரு. நல்லாயிடும், மறுபடியும் நம்ம வருவோம். அதில் ஒரு சிப்பு நான் பொருத்தியிருக்கேன் காதில், அந்த யானை எங்கே இந்த பாரஸில் தெரிஞ்சாலும் அது எனக்கு காட்டி கொடுத்துரும், ஒரு மாதம் கழித்து வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒரு 15 நாள் கழித்து வருவோம் அப்படின்னாரு. இந்த யானைகள் மறுபடியும் பழையபடி வந்து சுற்றியும் நின்றுச்சு. இப்போ கொஞ்சம் அந்த யானை நடக்க ஆரம்பிக்குது, காலை ஊனலைனா கூட ரொம்ப நிற்கலை ஒரு இடத்துல, அப்படி அப்படி நடக்குது. வழியெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போல் அப்படி வந்தது. இப்படி இது தானவே நல்லா இடங்களா அப்படிங்கிறார் கேசவன். நம்ம விட 1000 மடங்கு அதற்கு ஆன்டிபயாட்டிக்கை வந்து வேலை செய்யும். நம்ம போட்டிருக்கிறது நமக்கு 1 மடங்கு செய்யுதுன்னா அதுக்கு 100 மடங்கு அந்த வேலையை செய்யும். அந்த அளவுக்கு அந்த உடம்பு ஒத்துழைக்கும். அதனால் நம்ம பயந்துக்க தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. 15 நாளில் அதனால் பூர்ண குணம் ஆகிடும், 1 மாதத்தில் பழைய நிலைமைக்கு வந்துடும். நாம் அதை வந்து மறுபடியும் பார்ப்போம். எப்படி உங்களை நீங்கள் வைத்தியம் பண்ண தான் வந்திருக்கிறீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வழி விட்டு ஓடி போச்சு அப்படின்னாரு. தெரியும், நாம் அதை கண்டு பயந்து ஓடனா தான், நம்ம நின்றுட்டோம்னா அதுக்கு புரியும். அதுக்கு புரியாத விஷயமே கிடையாது. மனிதனை போல் அது ஒன்று முட்டாளோ அறிவில்லாதவனோ கிடையாது. பார்த்த உடனே அதனால் கணிக்க முடியும். அதுதான் யானைகள். யானை என்பது ஒரு அபூர்வ பிராணி. யானை மட்டும் இந்த நம்ம நாட்டில் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு காலத்தில் நம்முடைய பழைய வரலாறுகள் எல்லாமே வீணாக போயிடும். ஏன்னா யானை இல்லாத வரலாறே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். அப்படியே அவங்க கிளப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. யானை டாக்டர் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தார். இந்த குடிச்சிட்டு பாட்டில் வன பகுதிகளில் போகிறதுனால எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்காரு. அதை முதல்ல தடுக்கணும், கடுமையான சட்டம் வரணும், தண்டனைகள் இருக்கணும். விலங்குகள் எவ்வளவு நுட்பமானவை, நம்மை தாக்க வரவன் யாரு, நமக்கு உதவி பண்ண வரவன் யாருங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை விலங்குகள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: கெட்டில சக்கலக்க குட்டி.
1: கதை மூலமா சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டு ஆடுகள். இதுதான் வளர்த்துட்டு இருந்தாரு. ஆடு மேய்க்கிறதுக்காக எல்லா ஆட்டையுமே ஓட்டிக்கிட்டு கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்தாரு. அந்த நேரத்துலதான் ரெண்டு ஆடுகள் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சு. அந்த ஆடுகள் ரெண்டும் என்ன பண்ணுச்சுன்னா, சரி நம்ம ஒரு நாள் இன்னைக்கு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு சாயங்காலமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் போட்டுச்சு. அதே நேரத்துல நம்ம ஓனர் கூட சுத்தினா நம்மளால எதையுமே சுத்தி பார்க்க முடியாது, சோ அதனால நம்ம தனியா ஜாலியா வெளியில போய் சுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மந்தையை விட்டு வெளியில வந்துருச்சு. அப்படி வந்த ஆடுகள் வந்து எல்லா இடத்தையும் சுத்திட்டு இருந்துச்சுங்க. பாலம், ஏரிக்கரை, தோட்டம்னு சொல்லி நிறைய இடத்த சுத்திட்டு கடைசியா ஒரே ஒரு ஆத்த கடக்கிறதுக்காக பாலம் ஒண்ணு அந்த ஊர்ல இருக்கும், அந்த பாலத்துல ஏறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துல அந்த பாலத்துல ஏறத்துக்கு முயற்சி பண்ணுச்சுங்க. ஆனா அந்த பாலமும் சின்னதா இருக்கும், அதுல ஒரு நேரத்துல ஒரே ஒரு ஆடாலதான் போக முடியும். ஆனா அங்க இருந்த ரெண்டு ஆடுகளும் சண்டை போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நீ தான் ஃபர்ஸ்ட் போவ அப்படின்னு சொல்லி ராவடி பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா பாலத்துல விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு. சோ பாலம் உடைஞ்சு ரெண்டு ஆடுகளுமே தண்ணியில விழுந்துருச்சுங்க. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, பிடிவாதம் எப்பயுமே நமக்கு நஷ்டத்தை தான் தரும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருந்தா ரெண்டு பேருமே ஜாலியா வீடு போய் சேர்ந்துருக்கலாம் இல்லையா? அப்படி விட்டு கொடுத்து போகாததால ரெண்டு பேருமே இப்போ சிரமப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இல்ல. சோ இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: கே பிரசாந்த்.
1: பிரசாந்த், என்ன ஸ்டாண்டர்ட்?
2: 9th முடிச்சிட்டேன்.
1: ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் போக போறீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நான் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்தந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? என்னென்ன?
2: எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசணும், அதே மாதிரி சமயத்தில் அதே மாதிரி படிக்கணும், அதிக மார்க் எடுக்கணும், கிளாஸ்லேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம், அடுத்து பப்ளிக்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். அதெல்லாம்
1: சூப்பர், பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அதுவும் டென்த்தில் இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறீங்க. சரி ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அக்கா கிட்டே சொல்லணும். ஓகேவா? ஓகே பிரசாந்த். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரசாந்த் கூட பேசலாம். ஸ்டேட் உண்டாயிருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நம்ம நிகழ்ச்சியில மருத்துவர்கள் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அதை நம்ம வந்து கேட்டுடலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின், அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
5: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரும்

0: காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அந்த நலனை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
3: தடுப்பூசி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தடுப்பூசி பொதுவாக எதுக்காக தரோம்னா, குழந்தைகளுக்கு நோய்கள், மிக மோசமான நோய்கள், குழந்தை இறப்பு அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் தடுப்பூசிகள் போட்டுக்கிறோம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 ஊசி போட்டுருவாங்க. ஒன்று வந்து 2 ஊசி போடுவாங்க, ஒன்று வாயில் சொட்டு மருந்து ஊற்றுவாங்க. பிசிஜின்னு சொல்கிற தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க, அது வந்து டிபி டியூபர்க்ளோசஸை தடுக்கிறதுக்கு. அடுத்து மஞ்சக்காமலை நோய் தடுக்கிறதுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் ஒன்று போடுவாங்க. அப்புறம் போலியோ சொட்டு மருந்து, இது 3 பிறக்கும் போதே கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு 45 days ஒரு டோஸ் வரும், ஒரு செட் ஆஃப் வேக்சின்ஸ் கொடுப்போம். அடுத்து ஒரு 1 month கழித்து ஒரு செட் ஆஃப் டோஸ், அடுத்து 1 month, 1.5, 2.5, 3.5 months கொடுப்போம். இப்படியே நம்மளுக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு இம்யூனைசேஷன் கார்டுன்னு கொடுத்துருவாங்க, அதுலேயே நம்மளுக்கு டேட்ஸுமே இருக்கும். அடுத்து மெயின் டேட்டுன்னு பார்த்தோம்னா, 9 months ஒரு வேக்சின் வரும், 1.5 years, 5 years, 10 years, 15 years.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அண்ட் எந்தெந்த தவணையில் எந்தெந்த தடுப்பூசியை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். ஸோ மேம் சொன்ன மாதிரியே தடுப்பூசி அப்படிங்கிறது குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கரெக்டான தவணையில் கரெக்டான தடுப்பூசியை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேயே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கு பேரண்ட்ஸ் போய் அவங்கக்கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க இதெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அடுத்தடுத்து விஷயங்களை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட, அடுத்ததான் நம்ம பிரசாந்த் கூட பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் காப்பாத்து ரமேஷ் இருங்க.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம பிரசாந்த் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம பிரசாந்த் கூட பேசிடலாமா? பிரசாந்த், உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: நிறைய பேர். கிளாஸே
3: ஃப்ரெண்ட்ஸ் தானா? சரி, யார் யாரெல்லாம் அது?
4: ஜீவா, பிரியனிவாஸ், அடுத்து பாலா, இந்த மாதிரி.
3: சூப்பர், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு நாள் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்லாம் பிளான்லாம் போட்டிருக்கீங்களா? போயிட்டு வந்திருக்கீங்களா?
4: ஐடியா போட்டிருக்கோம், ஆனால் அம்மா அப்பாலாம்
3: ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம்.

0: கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே ஸ்கூல் பக்கம் போவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு சப்ஜெக்ட் வந்து தமிழ் தான் பிடிக்கும்.
0: தமிழ்? ஏன்?
1: ஏன்னா தமிழ் வாத்தியார் வந்து அதிகமாக நான் நடத்துவார், அதோட பொருள் அதிகமாக சொல்லுவார், அதனால கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதனால டக்குன்னு கொடுத்து.
0: ஓஹோ, அப்போ தமிழில் எனக்காக திருக்குறள் சொல்கிறீங்களா? ம், சொல்லுங்கள்.
1: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. அதாவது தீயினால் சுட்டப்புண் அப்படின்னா தீயில சுட்டா கூட ஆறிடும், ஆனால் ஒரு வார்த்தையால் சொல்றது மனசுக்குள்ள நல்லா ஆழமா பதிஞ்சிரும், அதனால ஆறாது.
0: சூப்பர். திருக்குறள் பிளஸ் பொருள், இது ரெண்டையுமே ரொம்ப அழகா அவ்வளோ சூப்பரா சொன்னீங்க. சரி, நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் எங்கேயாச்சும் போறீங்களா? எந்த கிளாஸ் போறீங்க?
1: சிலம் கிளாஸ். சிலம் கிளாஸ் வந்து டைப் ரைட்டிங். சேலம் சிலம் கிங் அட் குவீன். அடுத்து வீனஸ் டைப் ரைட்டிங்.
0: வாவ், சூப்பர். அப்ப சிலம்பம் கத்துட்டு இருக்கீங்க. சரி, இது வரைக்கும் நிறைய மேட்சுக்கு எல்லாம் போயிருப்பீங்கல்ல, என்னென்ன மேட்ச்சுக்கெல்லாம் நீங்க வந்து போயிருக்கீங்க?
1: கள்ளக்குறிச்சி திருச்சின்னு இந்த மாதிரி போனோம். அதில் மாஸ்டர் வந்து பைக்லேயே கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி பன்னெடி, கல்யாணி, ஃபயர், பூப்பந்து, கத்தி, சுருள், இந்த மாதிரி நிறையா எல்லாருமே கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எல்லாம் நல்லாவே போனோம். எல்லா மேட்ச்லேயும் ஜெயித்தோம் ஃபஸ்ட்டு.
0: சூப்பர். இத்தனை ஊருக்கு போய் ரொம்ப சூப்பராக மேட்ச் எல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. சரி, இத்தனை ஊருக்கு போனதுலேயே உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: திருச்சி.
0: திருச்சி ஏன்?
1: அப்போ எனக்கு வந்து எல்லாருமே நாங்கள் இருந்தோம், எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக சுற்றோம், ஃபஸ்ட் ப்ளேஸ் சுற்றோம்.
0: செம்ம ஜாலியாக சுற்றிட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே. சரி, வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்?
1: வீட்டில் வந்து அப்பா அம்மா.
0: மம்மி டாடி ரெண்டு பேருமே பிடிக்குமா?
1: ஆ, ரெண்டு பேருமே.
0: ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பிரசாந்த் கூட பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787770108. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி.

0: அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: டிஷ்ஷு தான் சொல்ல போகிறேன். லட்டு ஹெல்த்தியா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. ஆனால் இது யூஸ்வலாக நம்ம செய்ய போகிற லட்டு கிடையாது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லட்டு தான். இந்த லட்டுவோட நேமே நட்ஸ் லட்டு. இப்போவே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பேரிச்சம்பழம், அடுத்ததாக பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது எல்லாமே நம்ம லட்டு எத்தனை செய்ய போகிறோம் அப்படின்ற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 10 லட்டு செய்ய போகிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துடணும். அதாவது 2-3 வர மாதிரி அரைச்சி எடுத்து திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சா சூப்பரான இந்த பேரிச்சம்பழம் நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஸ்வீட்னஸுக்கு பேரிச்சம்பழம் இருக்குது, பாதாம் வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, முந்திரியில் எக்கச்சக்கமான குட் ஃபேட்ஸ் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் பிஸ்தா வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கும் உடலுக்கு எனர்ஜி தரத்துக்கும் பிஸ்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எலும்புமே பலமாகும் நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது. ஸோ எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே பஜ்ஜி சாப்பிட்லாமா, போண்டா சாப்பிட்லாமா அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. இல்லை டீ குடிக்கலாமா அப்படின்னு எக்கச்சக்கமான தாட்ஸ் வரும். ஸோ இதெல்லாத்தையும் தவிர்க்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்வீட் கலந்த ஹெல்த்தியான டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அண்டு குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடியே இதை செய்யறதுக்கு பதிலாக அவங்க வந்த வாட்டி அவங்க கூடயே நம்ம இதை சேர்ந்து செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். இப்போ கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம் வர குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம அவங்க கூடயே சேர்ந்து இந்த டிஷ்ஷை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்டும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: 107.8 சக்கலக்க குட்டி. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த குழந்தைங்களுக்கு வந்து விஷுவல் ப்ரெசன்டேஷன் ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக் மூலயமா நிறைய விஷயங்களை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஸோ ஒரு கதை மூலயமாவோ இல்லை கேட்ட பாடல்கள் மூலயமாவோ இல்லை ஒரு இன்சிடென்ட் மூலயமாவோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மேம், அதில் உங்களோட கருத்து என்ன?
4: இப்போ காந்தியோட கதைகளை கேட்டு எவ்வளவோ பேர் எல்லாம் வந்து மாறி இருக்காங்க. காந்தி, இப்போ நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க நிறைய பர்சன்ஸ்லாம், உண்மை நிறைய ட்ரூத் பர்சன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு பேப்பர் இருக்க, மீன்ஸ் பேப்பர் எடுத்து கீழே போடு அப்படின்னு அங்கங்கே வந்து ஸ்கூலில் வந்து நம்ம பதாகைகள் அங்கங்கே ஸ்டிக்கர் போர்ட்ஸு அது மாதிரிலாம் ஒட்டி வச்சு அந்த மாதிரியும் கொண்டு வரலாம், டிசிப்ளின் கொண்டு வரலாம்.
3: கண்டிப்பாக மேம், இந்த விஷுவல் ப்ரெசன்டேஷன் மூலயமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு கதை மூலயமா நம்ம சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்கள் அண்டு மாரல் ஸ்டோரிஸ் மூலயமா பல வகையான கருத்துக்கள் இதெல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ நம்ம பிரசாந்த் கூட பேசிடலாமா? பிரசாந்த், உங்களுக்கு சிஸ்டர் பிரதர்லாம் யாராச்சும் இருக்காங்களா? யார் அது?
5: பிரதர்.
3: ஓ, பிரதர்.
5: நானும் பிரசாந்த் ட்வின்ஸ் தான், கூடியே தான்.
3: ஓ, நீங்கள் ட்வின்ஸு, சூப்பர். சரி, ட்வின்ஸ்னால் எப்பயுமே பொதுவாக ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஷூஸு இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்கள்ல, நீங்களும் அந்த மாதிரி தானா?
5: அது சின்ன வயசுல ஒரே மாதிரி எடுத்தோம், இப்போ ஒரே மாதிரி எடுக்கிறதுல.
3: ஓ, சின்ன வயசுல ஒரே மாதிரி போட்டது, ஆனா இப்பெல்லாம் அது கிடையாதுன்றீங்க, ஏன்?
5: அது அவனுக்கு ஒரு டேஸ்ட், எனக்கு ஒரு டேஸ்ட்ங்கிறதுனால அப்படியே அவனுக்கு பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன். அப்புறம்
3: ஓகே ஓகே. சரி, இந்த சண்டையெல்லாம் நடக்காதா உங்களுக்குள்ள? எனக்கு இது வேணும், உனக்கு இது வேணும்லாம் எதுக்கு அதிகமாக சண்டை வரும்?
5: நான் வந்து இப்போ ரிமோட் எடுத்து டிவி பார்க்கலாம், அவன் அப்போ தான் ரிமோட் எடுத்து இன்னொரு மாதிரி சேனல் மாற்றுவோம், அதில் சண்டை வரும். அந்த மாதிரி.
3: ஓ, அதில் சண்டை வந்துடும்.
5: ஆ, நாங்கள் அடிச்சுப்போம், ஆனால் வேற எதாவது வந்து அவன் செய்யும்.
3: வா, வெரி குட். இப்படி தான் இருக்கணும், என்னதான் சண்டை போட்டாலும் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடணும். ஸோ ரொம்ப சூப்பராக இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, தேங்க்யூ.
5: தேங்க்யூ,
3: வெல்கம். அண்ட் அதே நேரத்தில் நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாட்டுக்கு அப்புறமா 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் பகுதியிலேயே பௌரி கர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலையோட இதயத்துல ஒரு சொர்க்கம் அப்படின்ற இடத்த பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்த பௌரி கர்வால் மலை இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்துல புகழ்பெற்ற மாவட்டங்கள்ல ஒன்றான பௌரி கர்வால் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தாங்க இருக்கு. கங்கை சமவெளிகளுக்கும் இமயமலை அடிவாரங்களுக்கும் இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய பௌரி கர்வால் இயற்கை வளம், வரலாற்று சிறப்பு மற்றும் ஆன்மீக மரபுகளை தங்கிட்ட கொண்ட ஒரு அற்புதமான பகுதியா இருக்குங்க. சுமார் 5300 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த மாவட்டம் பசுமை மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் பனிமூடிய சிகரங்களால சூழப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். பௌரி கர்வாலோட வரலாறு 1000 ஆண்டுகளுக்கு மேலா பழமையானதா இருக்குங்க. கத்தியூரி மன்னர்கள் முதல் அஜய்பால் மன்னர்கள் வரைக்கும் பல ஆட்சியாளர்களோட தடங்களை இந்த மண் தன்னுள்ள சுமந்திருக்கு. அதுக்கப்புறம் கூர்கா ஆட்சி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு இந்த பகுதி சாட்சியா இருக்குங்க. இந்த மாவட்டத்தோட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்னா கலந்துக்கிறது தான். இங்க இருக்கக்கூடிய பல பழமையான கோவில்கள் வருஷம் வருஷம் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்குதுங்க. அதுல மிகவும் பிரபலமானது அப்படின்னா வல்பாதேவி கோயில். இந்த கோயில் வழிபாட்டு தலத்தோட முக்கிய மைய சக்தியா கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தண்ட நாகராஜர் கோயில், தர்கேஸ்வர் மகாதேவ் கோயில், பின்சார் மகாதேவ் கோயில் மாதிரியான கோயில்கள் பக்தர்களோட நம்பிக்கையோட அடையாளங்களா இருக்குங்க. சுற்றுலா பயணிகளை ரொம்பவுமே கவரக்கூடிய இடங்கள்ல ஒண்ணு கிறிசு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1700 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அழகிய மலைப்பகுதி இமயமலை சிகரங்களோட அற்புதமான காட்சிகளை கொடுக்குதுங்க. நகர வாழ்க்கையோட சத்தமில்லாத அமைதியான சூழல் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சௌகம்பா காட்சி முனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பனிமூடிய சௌகம்பா மலை சிகரங்களை பார்க்க முடியும். காலை நேரங்கள்ல மேகங்களுக்கு இடையில தோன்றக்கூடிய அந்த காட்சி சுற்றுலா பயணிகளை மெய் மறக்க வைக்குதுங்க. பௌரி கர்வால் கல்வியிலையும் முன்னேறிய மாவட்டமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கல்வி அறிவு விகிதம் 82% அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பல கல்வி நிறுவனங்களும் உயர்கல்வி மையங்களும் இந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த மண்ணில இருந்து இந்தியாவோட முதல் முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல முக்கிய ஆளுமைகள் உருவாகி இருக்காங்க. இயற்கை, ஆன்மீகம், வரலாறு மற்றும் கலாச்சாரம் எல்லாத்தையுமே ஒன்னா கலந்திருக்கக்கூடிய பௌரி கர்வால் இமயமலையோட மடியில மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷமா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில்

0: அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது, புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும், வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நான் கடைசி ஏற்காடுக்கு போயிருந்தப்போ அங்க வந்துட்டு நிறைய பேரை சந்திச்சிருந்தேங்க. அங்க ஒரு அக்காவை சந்திச்சிருந்தேன், பாட்டெல்லாம் பாடுவீங்களான்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு பாட்டெல்லாம் எதுவும் பாடுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே சமயத்துல அங்க மக்கள் என்னென்ன விவசாயம்லாம் செய்யறாங்க, அங்க கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்கு, வாழ்வாதாரத்துக்காக மக்கள் என்னென்ன தொழில்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றதையும் கேட்டங்க. அவங்களும் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாங்க. வாங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நாங்கள் பாட்டெலாம் பாடிக்கிறது இல்லைக்குண்ணே. பெரும்பாலும் கொட்டி அடித்து அவங்க கும்மி பாட்டு பாடுறவங்க அதை அந்த இருக்காங்களா, அந்த அம்மா பாடுவோம். நாங்கள் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் கொட்டி அடிப்போம், கும்மி அடிப்போம். ஆனால் நாங்கள் பாட்டு அவங்க பாடினாங்கன்னா அதுக்கு பின்பாட்டு நாங்கள் பாடுவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்குண்ணே. ஆ, அதெல்லாம் அதில் வரதில்லைக்குண்ணே, வரதில்லை. விவசாயம் பூஞ்செடி வைப்போம், கேவுரு போடுவோம், பனிவரகு விதைப்போம், சாமை வந்து சோளம். முன்னெல்லாம் சோளம் போட்டுதான், இப்போ பெரும்பாலும் சோளம் போடுறது கிடையாது. நெல் இதுதான் பயிர் செஞ்சுட்ருக்குறோம். அப்புறம் காக்கட்டாம்பு செடி வச்சுருக்குறோம். பெரும்பாலும் இப்போ வந்து பூஞ்செடி, இது சாமந்தி பூ செடி தான் வச்சுருக்குறோம். முன்னெல்லாம் சாமை, வரகு, கம்பு, சோளம் இதெல்லாம் சாப்பிட்டுட்ருந்தோம். இப்போ அந்த இப்போ கேவுரு, இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு இப்போ அரிசி சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம். முன்னையோட கிலோமீட்டர் இப்போ பரவாயில்லக்குண்ணா, அதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது. தண்ணியெலாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம கொஞ்சம் வசதிக்கு போகணுன்னா இப்போ நாங்கள் வாழவந்தி தான் போய் ஆகணும். அவசரத்துக்கு இங்கெல்லாம் கிடையாது.
5: ஆ,
4: இல்லை இல்லை, ஸ்கூல்லாம் இங்கே இருக்குது. ம், இங்கே இருக்குது. 8வது வரைக்கும் இருக்குது. ம், படிக்கிறாங்க. முன்னையோட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. வெளியிலுங்களா? ஆ, செய்கிறாங்க. நல்லா படிப்பு வாய்ப்பு எல்லாம் இருக்கிறவங்க இல்லை வெளியில் போய் செய்கிறாங்க. கொஞ்சம் தெரியாதவங்க இங்கே நம்ம ஊர் நாட்டிலே தான் பண்ணிடுறோம். ஆ, இருக்குதுப்பா.
5: ஆ,
4: அது அங்கே போகணும், அங்கே உள்ள ஃபாரஸ்ட்டு அதனால் தாண்டி போகணும். ஆமாம். ஆ, உதவியாக இருக்கும். இல்லை அது விவரத்தை சொன்னதானம்மா நமக்கு தெரியும். அது விவரத்தை சொல்ல, அது நாங்கள் விவரம் சொல்கிறோம். இருந்தாலும் இதுக்கு இந்த பதில் அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான்.
3: ரொம்பவுமே அருமையா, தெளிவா, பொறுமையா நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க இந்த அக்கா. ரொம்ப நன்றி அக்கா, இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களை தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நீங்களும் ஏற்காட்டில் இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கிருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே நான் நேர்ல வந்து உங்களோட குரலை ஒளிப்பதிவு பண்ணி நம்மளோட நிகழ்ச்சியில ஒளிபரப்பு பண்றோம். அதே சமயத்துல நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருக்கு அப்படின்னாலுமே நம்ம சோனா எஃப்எம் எண்ணுக்கு நீங்க தெரிவிக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: Sona FM Sona FM idu Sona FM
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பிளியூர் கிராமத்தில் ஒரு கோயில் பண்டிகைக்கு நான் போயிருந்தேங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த திருவிழா. அந்த திருவிழாவை என்னால் வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா விடிய விடிய முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த திருவிழா, முதல் திருவிழா எனக்கு அது தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக கும்மி பாட்டு பாடினாங்க, தாலாட்டு பாடல் பாடினாங்க. அந்த பாடல் எல்லாமே நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிட்டுருக்கோம். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதி இதை உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.
4: ஆ

ஆரிரண்ணூரிரே சிங்கப்பிலி வாகனம் அம்மதாம் பார்வதாலே சீமையெல்லாம்

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடலை பாடி கொடுத்த பிளியூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில எப்பயுமே ஏற்காட்டுல பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ பத்தி, அப்படி இல்லைனா சேலம் மாவட்டத்துல பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ பத்தி தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில இன்னைக்கு வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா அப்படின்ற ஒரு சின்ன பறவையை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். சின்னதா இருந்தாலுமே கூட்டமா வாழக்கூடிய பழக்கம் மற்றும் எளிமையான அழகால இயற்கை ஆர்வலர்களை கவரக்கூடிய ஒரு பறவையும் இந்த வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா தாங்க. தமிழ்நாட்டோட வயல்வெளிகள், புதர் பகுதிகள் மற்றும் புல்வெளிகள்ல அடிக்கடி இருக்கக்கூடிய இந்த பறவை இயற்கையோட அமைதியான குடியிருப்பாளர்கள்ல ஒருத்தங்களா இருக்காங்க. வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், தாய்லாந்து, சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் பரவலா இருக்காங்க. திறந்தவெளி காடுகள், புதற்காடுகள், புல்வெளிகள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் இதோட விருப்பமான வாழ்விடங்களா இருக்குங்க. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்திலையும் இது ஈஸியா தகவமைத்து கொண்டு வாழுதுன்னு சொல்லலாம். இந்த பறவை சுமார் 10-11 சென்டிமீட்டர் நீளம் மட்டும்தாங்க இருக்கும். உடம்புல மேற்பகுதி பழுப்பு நிறத்திலையும் கீழ்ப்பகுதி வெளிர் நிறத்திலையும் இருக்குங்க. ஆனா இதோட முக்கிய அடையாளம் வாளுக்கு மேல இருக்கக்கூடிய வெள்ளை நிற பிட்டப்பகுதி தாங்க. இதுதான் இதுக்கு வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா அப்படின்ற பேரையுமே கொடுத்திருக்கு. முனியாக்கள் ரொம்பவுமே சமூக உணர்வு கொண்ட பறவைகள். தனியா வாழ்றதை விட கூட்டமா வாழ்றதான் அதிகமா விரும்புறாங்க. சின்ன குழுக்களா ஒன்னா பறந்து ஒன்னாவே உணவு தேடி மாலை நேரங்கள்ல ஒன்னா தங்குங்க. இந்த ஒற்றுமை பாதுகாப்புக்கு ரொம்பவுமே உதவுது.

விதைகளே இதோட முக்கிய உணவா இருக்கு. குறிப்பா புல் விதைகள், சிறுதானியங்கள் மற்றும் பிற சின்ன விதைகளை விரும்பி உண்ணக்கூடியதுங்க இந்த பறவை. சில நேரங்கள்ல நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிகளையுமே உணவா எடுத்துக்குது. இப்படி பல்வேறு உணவுகளை உண்ணும் தன்மை கொண்ட பல சூழல்கள்ல வாழக்கூடிய இந்த பறவை ரொம்பவுமே சுவாரஸ்யமான பறவை தாங்க. இதோட கூடு கட்டும் முறையும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. புல் மற்றும் நார் பயன்படுத்தி குவிமாடம் மாதிரியான வடிவத்துல கூடுகளை அமைக்குது. பொதுவா மரங்கள், புதர்கள் அப்படி இல்லைன்னா உயரமான புற்களுக்கு இடையில இந்த கூடுகள் கட்டப்படுதுங்க. ஒரு முறை 3-8 வெள்ளை முட்டைகளை இது இடுது. பெற்றோர் 2 பேருமே சேர்ந்து குஞ்சுகளை பராமரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆச்சரியமான பழக்கம் இந்த பறவைகளுக்கு இருக்குங்க. சில நேரங்கள்ல பாயா நெசவு பறவைகள் கைவிட்டு சென்ற கூடுகளை இது பயன்படுத்திக்குது. இயற்கையில கிடைக்கக்கூடிய வளங்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்தும் திறனை இது காட்டுது. வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா சில பகுதிகளில் திணை மற்றும் சிறுதானிய வயல்கள்ல அதிகமா இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடியதா இருந்தாலும் இயற்கை உணவு சங்கிலியில இது முக்கிய இடத்தை பெற்றிருக்குங்க. பல வேட்டையாடும் பறவைகளோட உணவா இது செயல்படுது. அளவுல சின்னதா இருந்தாலும் ஒற்றுமை, தகவமைப்பு திறன் மற்றும் சமூக வாழ்க்கையில சிறந்த எடுத்துக்காட்டு இந்த வெள்ளை பிட்டம் கொண்ட முனியா தாங்க. இயற்கைய உத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன உயிரினங்கள் கிட்ட இருந்து நம்ம பல வாழ்க்கை பாடங்களை கத்துக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பழங்குடி சமூகங்கள் தங்களுக்குன்னு உரிய வாழ்க்கை முறைகள், மொழிகள் மற்றும் வர்த்தக மரபுகளோட தனித்துவம் பெற்றிருக்காங்கங்க. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் வாழ்ந்துட்டு வந்த ஊங்காஜெரா மக்களை பற்றி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஊங்காஜெரா மக்கள் குயின்ஸ்லாந்தோட உள்நாட்டு பகுதிகளில் வாழ்ந்த ஒரு பழங்குடி சமூகம் தாங்க. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. கிளெனார்மிஸ்டன், ஹெர்பர்ட் டவுன்ஸ் மற்றும் ராக்ஸ்பரி பகுதிகளை சுத்தியுமே அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பகுதி ஆறுகள், புல்வெளிகள் மற்றும் வறண்ட நிலங்களை கொண்டிருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயற்கை வளங்களை திறமையா பயன்படுத்தி தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. அவங்க நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் நல்லா தெரிஞ்சிருந்தனால கடினமான சூழல்கள்லையும் வாழ்வதற்கான அறிவை பெற்றிருந்தாங்க. ஊங்காஜெரா சமூகத்துல பல குழுக்கள் அப்படின்னா கூட்டங்கள் இருந்தது. அவங்களோட நம்பில்லா நம்பில்லா அப்படின்ற பெயர் வரலாற்று பகுதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த குழுக்கள் சமூக ஒற்றுமையையும் பாரம்பரிய மரபுகளையும் பாதுகாக்க முக்கியமா பங்காற்றி இருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. ஊங்காஜெரா மக்களோட பொருளாதார வாழ்க்கையில ஒரு முக்கிய இடத்தை பெற்றது பிட்டூரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் தான். இது ஆஸ்திரேலியாவோட உள்நாட்டு பழங்குடி மக்களுக்கு இடையில ரொம்பவுமே மதிப்புமிக்க வர்த்தக பொருளா இருந்தது. கிளெனார்மிஸ்டன் மற்றும் முள்ளிகன் ஆற்று பகுதிகளில் பிட்டூரி உற்பத்திக்கு புகழ் பெற்றதா இருந்ததுங்க. ஊங்காஜெரா மக்கள் இந்த பிட்டூரிய அண்டை பழங்குடி சமூகங்களோட பரிமாற்றம் செஞ்சுட்டு வந்தாங்க. குறிப்பா ருங்கருங்காவா மற்றும் ஜூலா ஓலின்ஜா போன்ற மக்களோட இணைஞ்சு வர்த்தக வலையமைப்புல பங்கேற்றாங்க. பிட்டூரியோட சேர்த்து மவுண்ட் ஈசா பகுதியில் கிடைச்ச கல் கோடாரிகளும் முக்கியமான பரிமாற்ற பொருள்களா இருந்தது. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் வெறும் பொருளாதார பரிமாற்றமா மட்டும் இல்லாம பல பழங்குடி சமூகங்களுக்கு இடையில கலாச்சார மற்றும் சமூக உறவுகளை வளர்க்கவும் உதவி இருக்குங்க. இதன் மூலமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பழங்குடி மக்களுக்கு இடையில அறிவும் அனுபவமும் பரிமாறப்பட்டது. இன்னைக்கு ஊங்காஜெரா மக்களை பத்தி தகவல்கள் குறைவா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை முறை மற்றும் வர்த்தக அறிவு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களோட திறமையையும் சமூக அமைப்பையும் வெளிப்படுத்துதுங்க. ஊங்காஜெரா மக்களோட கதை மனிதன் இயற்கையோடையும் சமூகத்தோடையும் இணைந்து வாழ்ந்த ஒரு அரிய பாரம்பரியத்தை நமக்கு நினைவூட்டுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறீர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணியுமே சொல்லலாம், வாட்ஸ்அப்லயும் அனுப்பலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பேடையர்களே, நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, நடிகர் சின்னி ஜெயந்த். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லாருக்குமே வந்து சிரிப்பு வரும். ஒரு நகைச்சுவை நடிகராக அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ரோலும் பண்ணியிருப்பார், எமோஷ்னலாகவும் நிறைய படங்களில் நடிச்சிருப்பார் சின்னி ஜெயந்த். அவரை பற்றி சொல்ல போகிறீங்களா நாகராஜ் அப்படின்னா? இல்லைங்க, அவருடைய மகனோட கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக எப்படி ஆனார், என்ன நாகராஜ் சின்னி ஜெயந்த் அவங்களுடைய மகன் ஐஏஎஸ் அதிகாரியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க, அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி. அதாவது அவர் நினச்சிருந்தா சினிமாவில் வந்து நார்மலாக நடிச்சிருக்கலாம், அவரும் நிறைய ஒரு படங்களில் நடித்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கலாம். அதே டைமில் அதே மாதிரி சின்னி ஜெயந்த் அவர்களுடைய மகன், அவரோட பேர் சுதன் ஜெயங்க, அவர் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம், அதுலேயும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்ததுங்க. மக்கள் பணி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவரோட கதையை நான் வந்து சொல்கிறேங்க. சுதன் அவரோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு தமிழ்நாட்டோட டாப் கல்வி நிறுவனமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் கார்டோகிராஃபி பிரிவில் பி இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் மேலே இருந்த ஆர்வத்தால் டெல்லியில் இருக்கிற புகழ்பெற்ற அசோகா பல்கலைக்கழகத்தில் லிபரல் ஆர்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷனும் முடிக்கிறாருங்க. அப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அப்பா சினிமாவில் ஒரு நடிகர் இருந்தாலும், சுதனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சினிமா மேலே ஒரு தனி மரியாதை இருந்தாலும், சினிமாவுக்கு தனக்கு கடின உழைப்பு கற்றுக் கொடுச்சு அப்படின்னு அவரே பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய ரூட் வந்து வேறையாக இருந்ததுங்க. அது என்ன ரூட் அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு யாருடைய கதைய நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நடிகர் சின்னி ஜெயந்த் எல்லாருக்குமே வந்து தெரியும. அவருடைய பையனோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அவங்க பையன் ஒரு ஆக்டரா நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸ்ருதன் ஜெய் அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இன்றைக்கி வந்து இருக்கிறாருங்க. ஆரம்பத்தில் அவர் படிப்பு முடித்ததும் நேராக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாரா நாகராஜ் அப்படின்னா இல்லவே இல்லைங்க. ஸ்ருதன் கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாருங்க. நல்ல சம்பளம் அவருக்கு வந்து கிடைச்சது, கை நிறைய காசு இருந்தது, சொகுசான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் டெல்லியில் அவர் படித்தப்ப அவர் கிடைச்ச ஒரு அனுபவம் அவரோட லைஃப்பையே மாற்றிருச்சுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். அப்படி டெல்லியில் அவர் இருந்தப்போ நிறைய யூபிஎஸ்சி அஸ்பிரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அவரோட வேலை அவங்க மக்களுக்கு செய்கிற நல்ல விஷயங்களை பார்க்கறதா தான் இருந்தது. அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ருதன் அவருக்கு உள்ளார இருந்த அந்த மக்கள் சேவை அப்படின்ற ஸ்பார்க் பெருக ஆரம்பிச்சிருக்குங்க. நாம் ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்போ அப்படின்னா, அவர் காலேஜில் யூஜி பிஜி எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனங்களில் 7 வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அவருக்குள்ளார ஒரு ஸ்பார்க், நாம் ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. அப்படி அவர் யோசித்ததுனால அவரோட வாழ்க்கை மாறுனுச்சா அப்படின்னா மாறுனுச்சுங்க. யோசித்ததுனால மட்டுமே இல்லை, அதற்கான முயற்சிகளை எடுத்ததுனால. நார்மலாக நமக்கு கூட வந்து நம்ம யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் இருக்குமா? அதாவது நம்ம யூபிஎஸ்சி தேர்வில் செலக்ட் ஆகிற வரைக்கும், தேர்ச்சி பெற வரைக்கும் இருக்குமா? அப்படி இருந்தால் அதுதாங்க வெற்றி. அப்படி ஒரு வெற்றி சுதன் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. தொடர்ந்து அவருடைய பயணம் குறித்து நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787 7107.8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஹே சுரேஷ், எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்க.
2: சார் அந்த நான் இல்லை சார்.
1: சரி, ஏபிசிடி எத்தனை எழுத்து சொல்லு பார்க்கலாம்.
2: மொத்தம் 4 எழுத்து சார்.
1: ஹே பாய், ஏபிசிடி மட்டும் நான் கேட்கல, ஏபிசிடி மொத்தமாக எத்தனை எழுத்துன்னு கேட்டேன்.
2: அடா என்ன சார், அப்படின்னா மொத்தம் 52 எழுத்து சார்.
1: 52? அது எப்படிடா?
2: சின்ன எழுத்து 26, பெரிய எழுத்து 26 சார். அப்படின்னா மொத்தம் 52 தானே சார் வரும். என்ன சார் கணக்கில் இவ்வளோ வீக்காக இருக்கீங்க?
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு நகைச்சுவை நடிகர் சின்னி ஜெயந்த் அவரோட மகன் ஸ்ரூதன் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவர் நார்மலாக அவர் கல்லூரியெலாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு 7 வருஷம் 5 நிறுவனங்களில் வேலை பார்க்குறாருங்க. நல்ல சம்பளம் கிடைக்குதுங்க. அப்போ டெல்லியில் அவர் வந்து இருக்கிறப்ப நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாமில் தேர்வானவங்க நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. அப்போ அவருக்கு வந்து மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்திருக்குங்க. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கான ரெஸ்ட் டைமே மிச்சம் இருக்கிற நேரம் தான். அந்த டைமில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அப்படி படித்து தேர்வாகியிருக்கிறாங்க. தேர்வாகாமலும் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு திரும்ப வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸ்ருதனும் அதே மாதிரி கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கிறாருங்க. சென்னையில் இருக்கிற சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆரம்பத்திலே அவரால் வந்து ஜெயிக்க முடியல. அவரோட முதல் முயற்சியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து தோல்வி தான். லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாதிரி அவரும் கொஞ்சம் சோர்ந்து போனார். ஆனால் கிவ் அப் பண்ணவே இல்லைங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸ் வேலை, இன்னொரு பக்கம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை வந்து போயிட்டே இருக்குங்க. டைமே இல்லை அப்படின்னாலும் தினமும் எப்படியாவது கஷ்டப்பட்டு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் படிப்பாருங்க. அது அவருக்கு வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அர்ப்பணிப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் அவருடைய 2வது முயற்சி, செகண்ட் அட்டெம்ப்ட். 2019 நடந்த யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 75வது ரேங்க் எடுத்து அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ஸ்ருதன் சொன்ன சில விஷயங்கள். படிக்கிறப்ப நம்ம மைண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி சோர்வு வரும். அப்படி அந்த சோர்வை வரப்போ ஸ்ருதன் இணையதளங்களில் மோட்டிவேஷ்னலான ஸ்பீச் வந்து கேட்பாருங்க. அது வந்து உடனே அவருக்கு வந்து அந்த சோர்வை வந்து நீக்கி இருக்குங்க. அதனால் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கலாம் இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், ஏதாச்சும் சோர்வு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னலான ஸ்பீச்சை வந்து கேட்கலாங்க. தொடர்ந்து இவரோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8780208208.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் சுதன் ஜெய் நாராயணன் அவரோட ஒரு கதையை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். யாரோ இவர் அப்படின்னா சின்னி ஜெயன் நடிகர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மகன் தான் இவருங்க. இவர் நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனங்களில் அதற்கு முன்னாடி அவர் வந்து ஒர்க் பண்ணுறாருங்க 7 வருஷமாக. அந்த ஒரு டைமில் தான் நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாமில் வெற்றி பெற்றவர்களை மீட் பண்ணுறாரு, நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை மீட் பண்ணுறாருங்க. அதுதான் அவருடைய பணியாக வந்து இருந்ததுங்க. அப்போ அந்த மக்கள் சேவை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இவருக்கு வந்திருக்கு. வேலைக்கு போய்கிட்டே அப்படியே வந்து எக்ஸாமுக்கும் தயாராக ஆரம்பிக்கிறாரு. முதல் முறை இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை அவர் எதிர்கொள்ளும் போது தோல்விங்க. 2வது முறையாக 2019 அவர் வந்து எழுதுறாரு. அகில இந்திய அளவில் 75வது ரேங்க் எடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு தேர்வில் வெற்றி பெறுறாருங்க. அவருக்கு ஐஏஎஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் கிடைக்கிதுங்க. இவர் படிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண விஷயங்கள், 2வது அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதற்கு ஒரு ஃபாலோ பண்ண மெத்தட்ஸை வந்து மற்றவர்களுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஹாப்பியாக படிங்க அப்படின்றது தான், எதையுமே கடமைக்கு படிக்கணும் அப்படின்னு இல்லாமல். பொதுவாக ஒரு டைம் வந்து எல்லாருமே உகர்த்திருப்பாங்க, இந்த மாதிரி ஈவினிங் வந்து 6-9 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு. அது ஒரு கடமையாக மாறிடும். நமக்கு வந்து விருப்பம் இல்லாமல் போய் படித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆர்வமாக நம்மளால் படிக்க முடியாது, அந்த ஒன்று எனர்ஜி வந்து கிடைக்காதுங்க. அதனால தான் வந்து அதை ஹாப்பியாக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. கடமைக்கு வந்து படிக்காமல் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மைண்ட் செட்டோடு படித்தோம் அப்படின்னா படிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதே மாதிரி பெரிய கம்பெனி ஆஃபர் கிடைக்கும், சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னும் எவ்வளவோ கிடைக்கும். இதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கூட கிடைக்கும். அந்த வேலைக்காக நம்மளுடைய அந்த கனவு யூபிஎஸ்சி அப்படின்றத சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாது, பொறுமையாக காத்திருந்து அந்த வெற்றியை பிடிக்கணும் அப்படின்றது இவர் வந்து சொல்லலைங்க. ஆனால் இவரோட ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் வந்தது, பெரிய கம்பெனியில் ஆஃபர் கிடைச்சிது, இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்து இந்த ஒரு வெற்றியை இவர் வந்து பெற்றிருக்காருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நடிகர் சினி ஜெயந்த் சார் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சவர் தான். அவருடைய மகன் அவர்களோட ஒரு வெற்றி கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேங்க. சுதன் ஜெய் நாராயணன் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ் முடித்ததுக்கப்புறமா டெல்லியில் அவருடைய பயணம் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அவர் வந்து ஒரு 5 நிறுவனங்களில் ஒர்க் பண்ணியிருக்கார். பொதுவாகவே அப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா சரி அதான் நல்ல ஒர்க்கு நல்ல சம்பளம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படியே வந்து இருந்தரலாம் அப்படின்னு தாங்க வந்து தோணும். அப்படி இல்லாட்டியும் இவருடைய அப்பா வந்து ஒரு சினிமா நடிகர். இவரும் வந்து முயற்சி பண்ணியிருந்தார் அப்படின்னா ஈஸியாக நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்க முடியும். அப்படி சினிமா ஆசையும் வந்து இல்லைங்க. அதே மாதிரி ஒரு நல்ல சம்பளம் அதே ஒரு வேலையில் வந்து இருந்தரலாம் அப்படின்னு அவர் நினைக்கலைங்க. மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறமா யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகலாம் அப்படின்னு நினச்சாருங்க. அதுவும் வேலைக்கு போய்கிட்டே தயாராகினார். முதல் அட்டம்பில் அவர் வந்து தோல்வி அடைஞ்சாருங்க. 2வது முறை அவர் வந்து முயற்சி பண்ணும்போது அவர் வந்து வெற்றி அடைஞ்சார். 75வது ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் ஆனவும் ஆகினாருங்க. 2021 அவருடைய முதல் பணி தூத்துக்குடி அசிஸ்டன்ட் கலெக்டராக அவருடைய பணி ஆரம்பித்ததுங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் சப் கலெக்டராக வந்து இருந்தார். ஒரு கட்டத்தில் விழுப்புரம் அடிஷ்னல் கலெக்டராக பல ஊர்களில் மக்கள் பணியாற்றிருக்காருங்க. இப்போ கரண்ட்டாக தமிழ் மின் ஆளுமை முகாமையோட இணை தலைமை செயலாளராக இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவரோட கதை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும். அதாவது எப்போ இவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா இவருடைய வேலை யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை கூட பயணிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதற்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட பயணிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அப்போ அந்த மக்கள் பணி இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தான் முடிவு எடுக்கிறாரு நாம் வந்து இந்த ஒரு மக்கள் பணி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக ஆரம்பிக்கிறாரு. இவரோட கதை கேட்டுட்ருக்க நேயர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-707-108 தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.